நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை. இனி கௌரி மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கௌரி மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள் அமுதம்
2: வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது குறட்பா.

0: பெய்யாமல் மக்களை கெடுக்க வல்லதும் மழை. அவ்வாறு கெட்டவர்க்கு துணையாக அமைந்து அவர்களை வாழ வைக்க வல்லதும் மழையே.
1: கெடுப்பதும் கெட்டார்க்கு

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகும். 6:35 கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். மணிக்கு மலரும் காலை மலர், இதில் காந்தியஞ்சலி, சேவை செய்திகள், தொல்நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம், காய்கறி விலை நிலவரம் ஆகியவை இடம்பெறும். 8:00 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும். அரசு உதவி வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 நினைத்தேன் வந்தாய், 7G ரெயின்போ காலனி ஆகிய படங்களிலிருந்து இருபட பாடல்கள். 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் பாடலும் பயணமும். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் உயிரியல் முறையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் கற்பனையில் கலைவடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண், சரண்யா ஆகியோருடன் நேர்முகம். 3:00 இசைத்தூரல். மாலை 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம், இதில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. திருச்சி அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உபரி வருமானம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். 8:00 ஃபிஃபா 2026 உலக கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம், தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். 9:00 அரங்கிசையில் பின்னை மாநகர் கே எம் உத்ராபதி அவர்களின் நாகஸ்வர இசை. 11:00 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சோழர் காலத்திய செப்பேடுகள், பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். 12:10 சங்கீத சாரலில் குழிப்பிறை எஸ் அருணாச்சல தேசிகர் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திமடல். 9:15 செய்தி சுடர். 10:00 அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் வயலின்.

சங்கம் எஸ் மதுசூதனன் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ் காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மைப் போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 2வது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: 26 season for Haryana. In FIFA World Cup, Czechia were held 1-1 by South Africa in Group A match at the Atlanta Stadium in United States last night. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
2: இனைத்தானும் நல்லவை கேட்க மெய் வருத்த கூலி தரும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்னும் உலக புதுபறையாம் திருக்குறள் வழியே மனித வாழ்வின் உழைப்பின் முக்கியத்தை நாம் அறிவோம். கடமையச்சை பலனை எதிர்பாராதே என்று கீதை சொன்னாலும் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருபடி மேல் சென்று உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் இலாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால் தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் உழைச்சா உயர்வம் என்ற விவரம் அண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியில் இருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே, தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால் தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும் உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை, வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது, முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாத முடங்கள் குற்றமாகும், இயன்றதை செய்தல் உயர்வாகும், இயலாததை எண்ணுதல் இழிவாகும், இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன, ஓயாமல் உழைப்பதில் சூரியன் என்பார்கள், எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான், எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வருத்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துவோம். பிறரை உயர்த்தி பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பிறருக்கு நன்மை நினைக்கும் போது இறைவன் நம் வாழ்க்கைக்கும் நன்மையை எழுதுகிறார். அதனால் மனதில் நல்லதை நினைப்போம், வார்த்தையில் நல்லதை பேசுவோம், வாழ்க்கையில் நல்லது நம்மை தேடி வரும். இறைவனை இப்போது பக்தி மலர்களால் அலங்கரிக்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:24. இறைவனை பக்தி மலர்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இது ஆனந்தராகும். இனி பாடல் கேட்கலாம். ஜாலி ஆப்ரஹாம் குரலில்.

கோவில் வசந்த உற்சவத்தில் மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், சூர்ணாபிஷேகம், தீர்த்த கோஷ்டி, 8:30 தாயார் மூலஸ்தானம் சேர்தல். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: தீயணைப்பு உயிர்மச் சான்றளிப்பு துறை உதவி இயக்குநர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: வணக்கம் சார், நான் தஞ்சை மாவட்டம் ஆர் யுவராஜ் பேசுறேன். இப்ப நம்ம வந்து அம்மை நோயை தடுத்துட்டோம், லெப்ரசியை தடுத்துட்டோம், அதே மாதிரி அரிசியில விதை உற்பத்தி பண்ணும் போதே அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை ரெடி பண்ணி அந்த மாதிரி கொடுக்க முடியுமா?
2: பொதுவாக பூச்சி நோய் தாங்கி வளரக்கூடிய ரகங்களா தான் இப்ப வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பகுதி வாரியா, இப்ப உதாரணத்துக்கு தஞ்சை பகுதினாக அதிகமான அளவுல பாதிக்கப்படக்கூடியது பாத்தீங்கன்னாக்க, ஒன்னு இலை சுருட்டு புழுவா இருக்கும், அடுத்தது குருத்து பூச்சியா இருக்கும். அதிகமான வந்து மழைக்காலங்கள்ல நமக்கு புகையார், அந்த மூன்று முக்கியமான பூச்சிகள்ல வரும். நோய் பொறுத்தளவுக்கு குலை நோய் வந்து நமக்கு பனிக்காலங்களில் அதிகமான ஒரு பாதிப்பு உள்ளாக்கும். இலைப்புள்ளி நோய் வரும். ஸோ இந்த நோய்களையும் பூச்சிகளையும் எதிர்ப்பு வளரக்கூடிய ரகங்களை வெளியிடுறாங்க. ஆனால் காலப்போக்கில் சூழல் நம்மளை வந்து மாற்றுது. ஒரு ரகத்தை மட்டும் நம்ம சாகுபடி பண்ணும் பட்சத்தில் அந்த ரகம் வந்து எதிர்ப்பு தன்மையோடு இருக்கும். அருகாமையில் உள்ள இருக்க விவசாயியுடைய தேர்வு வேற ரகமாக இருக்கும்போது அந்த ரகத்தின் மூலயமா இந்த ரகம் வந்து அதனுடைய எதிர்ப்பு தன்மையை இழந்து வருது. இதுதான் வந்து இன்றைய சிறிய ரகங்களுடைய குணாதிசயங்களாக இருக்குது.
3: சார், திருச்சி மாவட்டம் துறை ரோட்டம் குருவி சாகுபடி இல்லைங்க, எந்த ரகம் வந்து அதிக ஈல்டு வரும்?
2: பொதுவா வந்து நம்ம சன்ன ரகங்களை பொறுத்தளவுக்கு ஏடிடி 36 ஒரு சிறந்த ரகமாக ஆரம்ப காலத்தில் நம்மள்ட்ட இருந்தது. அதுக்கப்புறம் ஏடிடி 43, ஏடிடி 53, இந்த மூன்று ரகமே சன்ன ரகங்கள். அதில் வந்து ஏடிடி 53 ஒரு சன்ன ரகம், நல்ல ஒரு அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். குண்டு ரகங்களை பொறுத்தளவுக்கு ஏடிடி 59, அதாவது மணற்பாங்கான பகுதிகளுக்கு சிறந்த ரகமாக இருக்குது, அதிகமான ஒரு மகசூல் கொடுக்குது. 2400 கிலோங்கிறது ஒரு ஏக்கருக்கு சராசரி மகசூலாக எடுத்துருக்கிறாங்க. சன்ன ரகம்னா ஏடிடி 53 ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். குண்டு ரகம் வேணும் அப்படின்னாக்கா ஏடிடி 59 ஒரு சிறந்த தேர்வாக இருக்குங்க ஐயா.
4: வணக்கம் சார், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தனார் வட்டம் புலவன்காடு மாரியப்பன். இப்ப நம்ம ஒரத்தனார் பகுதியில பாத்தீங்கன்னா AST 16, AST 21, TPS 5, TPS 3, AST 59, இப்படி பல ரகங்கள் ஒவ்வொரு விவசாயியும் மாற்றி விட்டுருக்காங்க, நடவு பண்ணிட்டு ஆரம்பிக்க போறாங்க. இப்ப இந்த சூழல்ல நம்ம தண்ணீர் பற்றாக்குறை இருக்க நமக்கு நிலத்தடி நீர்ல வச்சு பயன்படுத்தும் போது ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குமா? அப்படி வந்து அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத சார் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்.
2: நிலத்தடி நீர் வந்து அதிகமா பயன்படுத்தும் போது பயிருடைய வளர்ச்சி வந்து குறைவா இருக்கும், மஞ்சளா இருக்கும். அப்போ வந்து பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்த அதிகமான தலைச்சத்தை பயன்படுத்துவோம். அதை நம்ம வந்து தவிர்த்து போதுமான இடைவெளியில தலைச்சத்தை பயன்படுத்தணும். அதே போல துறையின் மூலம் வழங்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை வந்து அதிக அளவு பயன்படுத்தணும். இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து மண்ணில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து எளிதில் கரையக்கூடிய தன்மைக்கு மாற்றி பயிருக்கு எடுத்துக்கூடிய தன்மையை உருவாக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றத்தினால வறட்சியான சூழலில் தான் நிலவும். அதாவது இந்த வானிலையை வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட சூழலில் இருக்கும். அந்த தருணத்தில் வந்து அதிகமான அளவு இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சியும் தான் தாக்குதலை வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு மழை வந்தாலோ இல்லை வானிலை வந்து மாறும் பட்சத்தில் நோய் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தகைய தருணங்களை தவிர்க்கிறதுக்கு தூர் வெடிக்க தருணத்திலேயே வந்து சூடமானாசை வந்து இலைவெளி தெளிவாக பயன்படுத்தும் போது நோய் வர்றதை நம்ம தவிர்க்கலாம்.
4: வணக்கம், கடலூர் மாவட்டத்துல இருந்து அர்ஜுனன் பேசுறேன். குருவை சாகுபடி எல்லாம் இப்ப வந்து வளர்ச்சி பருவத்துல இருக்கு. இந்த டைம்ல வந்து இலை செம்பேன்னு சொல்றாங்க, அந்த தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு. அதை இயற்கை முறையில கட்டுப்படுத்த முடியுமா? அப்படி கட்டுப்படுத்தினா என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை நம்ம கையாளணும்?
2: பொதுவா வந்து இந்த வறட்சியான சூழல்ல தான் அதிகமான அளவுல பேன், செம்பேன் இதெல்லாம் வந்து தாக்குதல் இருக்கும். இயற்கை வேளாண்மையில வந்து இயற்கை பூச்சி விரட்டி மூலியமா தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா, குறைந்த அளவு நீர்ல வந்து தெளிப்பை பயன்படுத்துறாங்க. அதை வந்து தவிர்த்துட்டு குறைஞ்சபட்சம் அதனுடைய தெளிப்பு திரவத்தினுடைய அளவு வந்து ஒரு 200 லிட்டர்னாச்சும் அதை கொண்டுட்டு வரணும். அப்போதான் இந்த ஐந்திலை கரைசல்கள், இஞ்சி பூண்டு கரைசலா இருக்கட்டும், எந்த பூச்சி வெரைட்டியா இருந்தாலும் அது வந்து கண்ட்ரோல்ல கிடைக்கும். குறைஞ்ச அளவு வால்யூம்ல தெளிக்கும் போது கிடைக்காது.
1: இப்ப ஒரு பூச்சி வந்து மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அதை தாங்கி வளர்ந்து மேலும் மேலும் அது வந்து உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து மாற்று இதா வந்து இப்ப பயோடைவர்சிட்டி அத மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த பூச்சி நம்மளுக்கு அழிவை தருதோ அந்த பூச்சியினுடைய இதை அழிக்கிறதுக்கு வேற ஒரு பூச்சியை கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: அதாவது சூழலியல் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இயற்கையிலேயே ஒரு உயிரினத்தை அழிக்கிறதுக்கு இன்னொரு உயிரினம் இருக்குது. இது இயற்கை, இயற்கையில இருக்க சமன்பாடு. நம்மளுடைய ஆராய்ச்சிகளையும் நிறைய குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நம்மளுடைய ஒரு பயிரை மட்டும் சார்ந்து இல்லாம நெல் வயல்ல வரப்புல வந்து உளுந்து பல வண்ணங்களை கொடுக்கக்கூடிய பயிர்களை சாகுபடி பண்ணணும், அதே போல மொச்சை காராமணி இதை போல கூடிய பயிர் வகை பயிர்களை வந்து வரப்புல வைக்கணும் அப்படின்னு சொன்னது காரணமே வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்காக. அதாவது அந்த ஒரு பூச்சியை திங்கக்கூடிய பூச்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும், அதுக்கு உணவு வேணும். அந்த உணவும் இருப்பிடம் இருந்தால்தான் அந்த பூச்சியை வந்து அழிக்கக்கூடிய தன்மையை வலுப்படுத்த முடியும். அப்போ நாம வந்து நம்மளுடைய நெல் வயல்களை சுத்தியில நீங்க களைக்கொல்லி அடிச்சு வரப்ப வந்து என்ன பண்றோம், காங்கிரீட் தர மாதிரி வச்சிருக்கிறோம். அந்த நிலையை மாத்தணும். அந்த உயிரினம் எங்க போய் இருக்கும்? நெல்லில் இருக்கக்கூடியது பூச்சின்னு சொல்றோம். அந்த பூச்சி தூங்கக்கூடிய பூச்சி வந்து இருக்கக்கூடிய இடங்களே வந்து பாத்தீங்கன்னா

நேரம் 6:35. வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 5 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். குறுவை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் தஞ்சாவூர் விதை சான்றளி

0: இதை போன்ற ஒரு தாவரங்கள் ஒயில்டு தாவரங்கள் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஆந்தைகள் அமரக்கூடிய சிலுவை வடிவ குச்சிகளையோ இல்லை தென்னை மரத்தினுடைய மட்டைகளை வைக்க சொல்கிறோம். அது வந்து இரவு நேரங்களில் ஆந்தைகள் அமர்ந்து எலிகளை சாப்பிடும் மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் மைனாவும் அதில் அமர்ந்து இலை சுருட்டு புழு குருத்து பூச்சியினுடைய தாயந்து பூச்சிகள் இதெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்டு அதனுடைய சமநிலையை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே பூச்சி நோயை கண்ட்ரோல் போட்டுலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நட்ட 35 நாள் பூச்சி இருக்கோ இல்லையோ ஒரு மருந்தை கொடுக்குறோம். அப்போ இயற்கையான ஒரு பூச்சிகள் இருக்கிறது அழிஞ்சு போகுது. அந்த பூச்சியை தாங்கி வளரக்கூடிய ஒன்று ரெண்டு பூச்சிகளும் நம்ம இல்லாமல் பண்ணிடுறோம். அப்போ எந்த பூச்சி இருக்குது அதுக்கு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம முறையான அளவில் பயன்படுத்தணும்.
1: வணக்கம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காவிரி பால் பேசுறேன் சார். நானும் 50 வருஷம் முன்னாடி நெல் வாங்கி வேக வச்சுதான் நாங்க அரிசியெல்லாம் அரைச்சிருக்கோம். அதுல வந்து பதர் வந்திருக்கு சார். அந்த பதர் நெல் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க சார்.
0: அதாவது நெல்ல வந்து சாதாரண பாத்தீங்கன்னாக்க சன்ன ரகங்கள்ல ஒரு கதிரில் 180 to 245 மணிகள் வழி நெல்மணிகள் இருக்கும். சன்ன நெல்னா அதிகமான எண்ணிக்கையில இருக்கும், குண்டு நெல்னா கம்மியா இருக்கும். இதுதான் வந்து பொதுவ நெல்ல அந்த அனைத்து மணிகளும் நமக்கு முதிர்ந்த மணிகளா இருக்குமானா இருக்காது. இருக்கும், எப்போ இருக்கும்னா உகந்த சூழ்நிலை தட்பவெப்பநிலை இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது அதுக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் வந்து உரிய அளவில் கொடுத்துருந்தோம்னா கிடைக்கும். பொதுவாக பதர் வர்றது அதிகம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இயற்கையிலேயே கதிர் வர நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மகரந்த சேர்க்கை வந்து பாதிக்கப்பட்டு பதர் வரும். இரண்டாவது வந்து போரான் சிங்க் சத்து வந்து குறைபாட்டினால பதர் வரும். அடுத்தது வந்து முக்கியமாக மணிச்சத்து குறைபாட்டினாலையும் வரும். இதனால வந்து சராசரியாக ஒரு மணிக்கு 20 to 25 மணிகள் ஒரு கதிரில் வந்து பதறாக வருவதுக்கு வரும். இது மட்டும் அல்லாமல் பால் கட்டுற நேரத்தில் நெல்லில் வந்து கதிர்நாவாய் பூச்சி விழுந்தாலும் மணிகள் வந்து பதறா வரும். சோ இதை வந்து நம்மளுடைய நிர்வாகத்தின் மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
3: வேளாண் உறவுகளுக்கு நித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 19 தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய கேரள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலான இடங்களில் இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்லையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள்லையும், டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்லையும், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லையும், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். மழை பெய்யும் சமயத்தில் இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறதை தவிர்க்கணும். அடுத்ததாக நடவு வயல்ல அதிகமாக நீர் கட்டும் பொழுது நெற்பயிரில் பாசி வளர்ச்சி ஏற்படும். இந்த பாசிகள் அதிகமாக வளர்ந்து பரவும் போது நெற்பயிர்களுடைய வேர்களுக்கு சரியான காற்றோட்டம் கிடைக்காது. அதனால பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும். நெற்பயிரில் இருக்கக்கூடிய இந்த பாசிகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 2 kg காப்பர் சல்பேட் தூளை மணலோட கலந்து தூவி விடணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை ஒரு குவிண்டால் 11,633 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடுதல் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ளது.

0: நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறும் மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும், பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கோம்.

0: ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைங்களுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம், குப்பை எப்படி பிரிக்கணும், நாலு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் எடுத்து சொன்னோம்.
1: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30 தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மைப் போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
3: மலர்கிறது நாள் மலர்.
4: காலார நடக்க மனமும் நேரமும் நம்மில் எத்தனை பேருக்கு வாய்க்கிறது?
1: உள்ள நலமும் உடல்

நலமும் ஏன் ஊர் நலமும் உறுதியாகும். கவலைகள் கடந்து நடந்து நாம் பார்க்க வேண்டிய பல அற்புதமான விஷயங்கள் உள்ளன. இதை நினைவுபடுத்த இந்நாள் உல்லாச நடைபோடும் உலக நாளாக கொண்டாடப்படுகிறது. அறிவாழ்சல் சோகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சீரான இரத்த ஓட்டம் இல்லாமலும் போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமலும் உடல் உறுப்புகள் செயல்திறனை இழக்கும். இந்நோயால் பாதிக்கப்பட்டவரின் இரத்த சிவப்பணுக்கள் முழுமையாக வளர்ச்சியடையாமல் அரைவட்டமாக அறிவாள் போன்று இருக்கும். இவ்வகை குறைபாடு சிக்கிள் செல் நோய் என அறியப்படுகிறது. இந்நாள் உலக அறிவாள் செல் விழிப்புணர்வு தினமாக 2009 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற பிரிட்டிஷ் நாவலாசிரியர் வில்லியம் கோல்டிங்கின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1993. இவரது லார்ட் ஆஃப் தி ஃபைல்ஸ் நாவல் திரைப்படமானது. ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ் புதினம் புக்கர் பரிசோடு நோபல் பரிசையும் பெற்றது. பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2020. கிருஷ்ண விஜயம் படத்தின் மூலம் நடிகராக திரையுலகில் அறிமுகமான இவர் விஜயகுமாரி படத்தின் மூலம் பாடகரானார்.

இப்படி தனித்துவம் மிக்க பாடல்களை பாடி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் அவர். கண்ணில் தெரியும் கதைகள் படத்தை ஏ எல் ராகவன் பிரபல 5 இசையமைப்பாளர்களை கொண்டு தயாரித்து புதுமை செய்தவர். கனிவான சொற்களுக்கு செலவு அதிகமில்லை, ஆனாலும் அவை அதிகமாக சாதிக்கின்றன என்ற கணிதவியலாளரும் தத்துவ ஞானியுமான பிளைஸ் பாஸ்கல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1623. வாயு, திரவம் ஆகியவற்றின் பாய்ம இயக்கவியலில் அழுத்தம் பற்றிய இவரது விதி உலக புகழ் பெற்றது. இவரை பெருமைப்படுத்தும் விதமாக அழுத்தத்தின் அலகிற்கு பாஸ்கல் என பெயர் சூட்டப்பட்டது. திராவிட மொழியியல் ஆய்வாளர் ப. கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. ஓஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையை தொடங்கியவர். திராவிட மொழிகள் நூல் ப. கிருஷ்ணமூர்த்தியின் 50 ஆய்வின் பயனாக உருவாகியது. கால்டுவெல் எழுதிய ஒப்பிலக்கண நூலுக்கு அடுத்து சிறந்த தற்கால படைப்பாக அது கருதப்படுகிறது. மியான்மரின் ஆற்றல் மிக்க ஆங் சான் சூச்சி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1945. தில்லி லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் அரசியலில் பட்டம் பெற்று ஆக்ஸ்போர்டில் தனது படிப்பை தொடர்ந்த இவர் இந்தியாவையும் தன் அன்னை மண் போலவே உணர்வதாக குறிப்பிடுவார். தன்னுடைய அறவழி போராட்டத்திற்கு வழிகாட்டி மகாத்மா காந்தியின் வாழ்க்கைதான் என்பவர் ஆங் சான் சூச்சி.

நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம்

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: நான் வெளியில் செல்லும் போதெல்லாம் டாக்டர் கிராசே கொடுத்த அந்த கடிதத்தையும் உடன் கொண்டு செல்லுவேன். ஆனால் ஒருபோதும் அதை உபயோகிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. டாக்டர் கிராசே என்னோடு நல்ல நண்பராகிவிட்டார். எப்போதாகிலும் அவர் வீட்டிற்கு செல்வேன். அவரது சகோதரர் அரசாங்க வக்கீல். அவரோடும் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. டிரான்ஸ்வாலில்தான் அவர் தொழில் செய்கிறார். அவருடனான நட்பு பின்னாளில் எனக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. பொது நடைபாதையில் நடப்பது குறித்த சட்டத்தினால் நான் பெரிதும் அவமானப்பட நேர்ந்தது. எப்போதும் ஜனாதிபதி தெரு வழியாகத்தான் உலாவப் போவது வழக்கம். ஜனாதிபதியின் வீடு ஆடம்பரம் இல்லாமல் மிக எளிமையாகத்தான் இருக்கும். மற்ற செல்வந்தர்களின் வீடு போலத்தான் அதுவும் காட்சியளிக்கும். பிரிட்டோரியாவில் உள்ள மற்ற செல்வந்தர்களின் வீடு கூட மிகவும் ஆடம்பரமாகவும் முன்னால் தோட்டத்துடனும் காட்சியளிக்கும். ஆனால் அதுபோன்று இல்லாமல் ஜனாதிபதி குரூக்கர் மிக எளிமையாக வசித்து வந்தார். முன்னால் இருக்கும் போலீஸ்காரரை கொண்டுதான் அது அதிகாரியின் வீடு என்பதையே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வழக்கமாக ஜனாதிபதியின் வீட்டிற்கு எதிரே உள்ள நடைபாதையில் நான் நடைப்பயிற்சி செய்வேன். இதுவரையிலும் எந்த அசம்பாவிதமும் ஏற்பட்டதில்லை. ஆனால் அங்கு காவலுக்கான போலீஸ்காரர்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அங்கிருந்த போலீஸ்காரர் எனக்கு எந்தவிதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் இதைப்பற்றியும் பேசாமலேயே நடைபாதையில் இருந்த என்னை கீழே தள்ளிவிட்டார். எதிர்பாராத இந்த செயல் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. எதற்காக என்னை தாக்கினீர்கள் என்று கேட்க நினைத்தேன். அதற்குள் கோட்ஸ் தன்னுடைய குதிரையில் அங்கே வந்துவிட்டார். போலீசாரின் செயலுக்காக மிகவும் வருந்தினார். இங்கு நடந்தவற்றை நானும் கண்டேன். அவர் மீது வழக்கு போடுங்கள், நானே சாட்சி சொல்கிறேன் என்றும் கோட்ஸ் சொன்னார். அவரை பொறுத்தவரை கருப்பர்கள் எல்லோரும் ஒன்றுதான். என்னை பற்றி ஏதும் அறியாதவர். அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். இங்குள்ள நீக்ரோக்களும் இப்படித்தான் அவதிப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. என்னுடைய சொந்த அவதிகளுக்காக வழக்கு ஏதும் போடுவதில்லை என்பது என்னுடைய கொள்கை. எனவே வழக்கு ஏதும் வேண்டாம் என்றேன். உங்களுக்கு மிகவும் உயர்ந்த குணம், எனவேதான் வழக்கு போட வேண்டாம் என்கிறீர்கள். தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா என்று கேட்டார். நான் மறுத்துவிடவே போலீசாரிடம் சென்று அவரை கண்டித்து பேசினார். இருவரும் டச்சு மொழியில் பேசிக்கொண்டார்கள். என்ன விஷயம் என்பது எனக்கு தெளிவாகவில்லை. ஆனால் போலீஸ்காரர் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மீண்டும் அந்த தெருவழியே நான் சென்றதே இல்லை. ஏனென்றால் புதிதாக வந்திருக்கும் வேறு போலீஸ்காரரிடம் நானே சென்று ஏன் அறை வாங்க வேண்டும் என்று எண்ணித்தான் அந்த வழியாக போவதில்லை.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: ஒவ்வொரு விடியலும் சொல்வது ஒன்றுதான், மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது. இனி கேட்கலாம் காலை மலர். முதல் பாடல் பரீட்சைக்கு நேரமாச்சு திரைப்படத்திலிருந்து.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பின்னை மாநகர் கே எம் உத்ராபதி அவர்களின் நாதஸ்வர இசை. காலை 10:45 மணிக்கு உற்சாக உற்சத்தில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை திருச்சி அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணிப்பிரகஸ்பதி அவர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா

0: பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ் தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வது

0: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசிப்பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பயிர் கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: என்சி

0: இஆர்டி
1: வகுப்பறையாகும்.
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: தொடர்கிறது காலை மலர். திருவரங்கம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை காலை மணி 9:45 முதல் மாலை 4 மணி வரை அங்கிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என திருவரங்கம் மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.

இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 32, கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 36, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 20, சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 40, கருணை கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 96, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கி

கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 46, காலிஃப்ளவர் பூ 1 45, எலுமிச்சை பழம் 1 5, கொய்யாப்பழம் கிலோ 1 100, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் கிலோ 1 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100. இதுவரை திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கறி

9 அடியாகவும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1046 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,949 ரூபாய், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 269 ரூபாய். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 108 ரூபாய், டீசல் ஒரு லிட்டர் 100 ரூபாய் என விற்கப்படுகிறது.

0: காலை மலரில் அடுத்து வருவது.
1: இப்ப காலை மலர்ல உங்க ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை முடி உதிர்தல். யாரு கேட்டாலும் எனக்கு தலைமுடி உதிர்தல்னு தான் சொல்லுவாங்க. இந்த தலைமுடி உதிர்தலை எப்படி தடுக்கலாம் டாக்டர்?
2: முக்கியமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தான் நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கு. நம்மளோட தூக்கமின்மை, நிறைய போனு சிஸ்டம் நிறைய யூஸ் பண்றது, நிறைய விஷயங்கள் நம்ம ஜகில் பண்ணிக்கிட்டே இருக்கோம், காலையில எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே கண்டிப்பா நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தலைமுடி தான் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனை. நீங்க தோல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள்ட்ட கேட்பாங்க, 3 மாசத்துல இருந்து 4 மாசம் முன்னாடி இந்த முடி கொட்டுறது ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாசம் முன்னாடி ஏதாவது உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்ததா, சர்ஜரிஸ் பண்ணியிருந்தாங்களா, டெலிவரி எதுவும் ஆச்சா, டிராவல் ஏதாவது பண்ணீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், வீட்டில் ஏதாவது ரொம்ப சோகமான விஷயம் நடந்ததா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் மனசுக்கோ உடம்புக்கோ நடக்கும்போது அதுலேருந்து 3 மாசம் கழிச்சு தான் நமக்கு இந்த முடி உதிர்தல் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஏன் இந்த டைம் எடுத்துக்குது அப்படின்னு

0: பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து கான்ஸ்டண்டா ஒரு சைக்கிள்ல இருக்கும். நம்மளோட தலையில பார்த்தீங்கன்னா மினிமம் 100,000 ஹேர் ஃபாலிக்கல் இருக்கு. ஸோ இந்த 100,000 ஹேர் ஃபாலிக்கலும் எப்போதுமே வளர்றதும் விழுகிறதுமா இருக்காது. ஒரு ஒரு ஹேரும் ஒரு ஒரு மாதிரி. ஒரு ஹேர் வந்து வளர ஃபேஸ், அதாவது அனாஜின் ஃபேஸ்ல இருக்கும். ஒரு ஹேர் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும். ஒரு ஹேர் வந்து விழுகிற ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டிங் டிலோஜன் ஃபேஸ்ல வந்துட்டு நிறைய ஹேர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டிலோஜன் எஃப்ளூவியம், அதாவது அந்த டைப் ஆஃப் ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எவ்வளோ ஹேர் என்னென்ன ஃபேஸில் இருக்குங்கிறதும் இந்த ஹேர் ஃபாலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். முடி உதிருது அப்படின்றத வந்து நம்ம சாதாரணமாக ஒரே மாதிரி எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ண முடியாது. உங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை பொறுத்தது, உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, 3 மாதம் முன்னாடி என்ன நடந்துச்சு, அது எந்த அளவுக்கு உங்களை இம்பாக்ட் பண்ணுது. நிறைய பேர் சர்ஜரி, டைஃபாய்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பெண்கள் நிறைய பேர் வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஹேர் லாஸ் எல்லாமே காமனாக பார்த்தீங்கன்னா டிலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிற இந்த கண்டிஷன். ஸோ இது வந்து முக்கியமாக நம்மளோட நியூட்ரிஷன் வந்து ஃபுல்லாகவுமே நம்மளோட பாடிக்காக டைவர்ட் ஆகிடுது, அதனால இந்த ஹேர் வந்து அதில் அடி வாங்குது. ஸோ இதை திருப்பி நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு நியூட்ரிஷன் நமக்கு தேவை, அதாவது அந்த முடிக்கான ஊட்டச்சத்து தேவைப்படும். சில பேருக்கு 3 மாதம், 6 மாதம், சில பேருக்கு 2 வருஷத்துக்கு இந்த முடிக்கான ஊட்டச்சத்தை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா திரும்ப இந்த ஹேர் வந்து நார்மலா வந்துடும். உங்க தோல் மருத்துவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, எதனால இந்த முடி கொட்டுச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. காமனா சில நியூட்ரிஷன் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். விட்டமின் டி, ஃபெரிட்டின், B12 இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை சரி பண்ணாலும் இந்த முடி உதிர்தல் சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் தாண்டி ஹார்மோனல் இஷ்யூஸ், தைராய்டு பிரச்சனை இருக்கிறது, PCOD பிரச்சனை இருக்கிறது, நம்மளுக்கு சுகர் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் இந்த முடி உதிர்தல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதெல்லாம் இல்லாம வழுக்கை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஹார்மோன்னால வரக்கூடிய ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ், அதாவது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, இந்த ஆண்ட்ரோஜன் இது வந்து ஆண்களுக்கா இருக்கட்டும் பெண்களுக்கா இருக்கட்டும் எக்ஸஸா இருக்கும் போது வரக்கூடிய ஹேர் லாஸ் தான் இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா, அதாவது வழுக்கை அப்படின்றத சொல்லுவோம். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் லைன் பின்னாடி போயிட்டே இருக்கிறது, அதே மாதிரி கிரவுன்ல வந்துட்டு ஹேர் லாஸ் இருக்கிறது. இதே பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வகுடு அகண்டுட்டே போகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு முடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன்ல வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரஜன் எக்ஸஸ்னால வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மினாக்சிடல் அப்படிங்கிற மருந்து வந்து காமனா நம்ம எல்லாருமே கொடுப்போம். மினாக்சிடல் ஆரம்பிக்கும் போது இந்த டிலோஜன் எக்ஸஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு ஹேர் கொஞ்சம் மினாக்சிடல் ஆரம்பிச்சோடனே கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முளைக்கும். ஏற்கனவே எனக்கு முடி கொட்டிட்டு இருந்துச்சு, இந்த மினாக்சிடல்ல போட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொட்டி போச்சு அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்க. எவ்வளோ உங்களுக்கு டிலோஜன் ஹேர் இருக்கு, அனாஜன் ஹேர் இருக்கோ பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மினாக்சில் ஆரம்பிச்சோடனே நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் அது ரிவர்ஸ் ஆகும். அதனால மினாக்சில் ஆரம்பிச்சோடனே பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் முடிக்கு 3 மாதம் எடுக்கும் அது உங்களோட பாடி செட் ஆகி அது சரியாகி வர்றதுக்கு. ஸோ ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப பேஷண்ட்டாக தான் இருக்கணும், அதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாதுங்க, அவசரப்படக்கூடாது.
1: அழகியல் சார்ந்த ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 முனைவர் துறை மணிகண்டன் அவர்கள் இன்றைய நுட்பங்கள் பற்றி பேசுகிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் வருகிற 25ஆம் தேதிக்குள் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று தென் தமிழக கடலோர பகுதிகளில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 22ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில்

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது காலை மலர்.

முகத்துல புன்னகையையும் மனதுல மகிழ்ச்சியையும் மலர வைக்கிற இதய ராகம் இதோ வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 KHz இதய ராகம். இப்போ முதல் பாடல் கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி கேட்டிருக்காங்க, மாஸ்க் படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் இணையதள குற்றங்களும் தடுக்கும் வழிமுறைகளும். வழக்கறிஞர் பி வெங்கடேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்க கேள்விகள் சந்தேகங்களை 40 இந்த எண்கள்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 9845461 நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ ஆங்கிலத்தில் செய்திகளை கேட்டுட்டு மறுபடியும் நாம இதய ராகத்தோட இணையலாம்.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேஸ் இந்தியா இஸ் எமர்ஜிங் எஸ் அ ட்ரஸ்டட் அண்ட் ஸ்டேபிள் பார்ட்னர் டு தி வேர்ல்ட் அமிட் குளோபல் அன்சர்டன்டி அண்ட் டிஸ்ரப்ஷன். Prime Minister Modi to disburse incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana in New Delhi today. Government approves large-scale procurement of pulses and oil seeds at minimum support price for Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. President Draupadi Murmu to attend program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. US lifts naval blockade of Iranian ports as part of agreement between the two countries. And in hockey, India beat Uruguay 3-2, registering their third consecutive win to storm into semi-finals of FIH Women's Cup in New

இதே ராகத்தில் அடுத்ததாக பெரம்பலூரில் இருந்து ஜிவி ஸ்ரீ, ஜெயஸ்ரீ, மெகா ஸ்ரீ, மகத் இவங்க கேட்டிருக்க பாடல் பைசன் படத்திலிருந்து.

இப்போ இதே ராகத்துல நிறைவா அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன், அழகுமணி இவங்க கேட்டிருக்க பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல்ல யோகா, ஏன்னா இந்த யோகாங்கிறது இந்தியாவிலிருந்து உருவானது அப்படின்றதுதான் நம்ம பாரத பிரதமர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு போய் உலகத்துல வந்து யோகாக்குன்னு ஒரு தினம், அதாவது June 21 யோகா தினமா வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறதுக்கு நம்ம நாடு தான் வழிவகை பண்ணிருக்கு. அதுல பாரத பிரதமருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த யோகா பத்தின அடிப்படையான செய்திகளை சொல்லுங்க.
4: யோகா என்பது உடல், மனம் மற்றும் உணர்வு ரீதியான நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒரு முழுமையான பயிற்சி. எக்ஸசைஸ் எடுத்துக்கினா

0: மட்டும் இருக்கு, மனசுக்கு மட்டும் இருக்கு, உணர்ச்சி வசப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா. சோ இது எல்லாத்தையுமே சமநிலையில கொண்டு வர்றது உதவியா இருக்கு. நம்ம தினமும் பயிற்சி செய்யும் பொழுது பேசுவதனாலேயோ பாக்குறதுனாலயோ வராது, பயிற்சி மூலமா தான் இது கிடைக்கும்.
1: இப்ப உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறதுக்கு யோகா இது வந்து பல்வேறு வகைகளை உதவுது அப்படிங்கறது ஆராய்ச்சிகள் மூலமாவே நிரூபிச்சிருக்காங்க.
0: ஆமா,
1: சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த விதத்துல வந்து யோகா உதவி செய்யுது?
0: யோகா நம்ம தினமும் பழகும்போது பயிற்சி செய்யும்போது உடல்ல வந்து ரத்த அழுத்தம் வந்து இயல்பா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிக்கும். அதை நம்ம பிளட் பிரஷரா எடுத்துக்கூடாது, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். மற்ற உடற்பயிற்சி விட இதுல அவ்வளவு அதிகரிக்கிறது இல்ல. கால்ல இருந்து மூளை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒரே சீரா செயல்படுத்துறதுக்கு மிகவும் உதவியா இருக்கு. அந்த அடிப்படையில நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்து வராது, நல்ல தூக்கம் வரும் நமக்கு, உடல் ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நம்ம யோக பயிற்சியில கிடைக்கும். ஒரு யோக பயிற்சியாளரை பார்த்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அவர் பரப்பியும், ஒரு படப்படப்பா இருக்க மாட்டார் அவர். அது என்ன நடந்தாலும் சரி, இந்த மனநிலை வந்து அந்த யோகத்தினுடைய கொள்கைகள், பயிற்சிகள், உணவு முறைகள் இவை எல்லாமே சேர்ந்து அதுக்கு உதவியா இருக்கு.
1: சாதாரணமா மனிதர்கள் வந்து நான் தான் நல்லா வாக்கிங் போறேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், நான் ஜாகிங் போறேன், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், கை கால எல்லாம் தூக்குறேன், ஓடுறேன், உடையாடுறேன், நெட்டி முறிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாம் ஒண்ணுதானே, அப்ப எனக்கு எதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, இல்ல யோக கலைங்கிறது அது கொஞ்சம் வேற மாதிரி, அது உடல் மனம் ரெண்டுத்தையும் இயக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லலாம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்ட சந்தேகம் மாதிரி பல பேர் இருக்காங்க நாட்டுல.
0: இது ஒரு அற்புதமான கேள்வி. இப்ப நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் வந்து யோக பயிற்சி பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மன ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு பயிற்சி பண்றோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சியை பண்றோம்னு வச்சுக்கலாம். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடா. இப்ப வரும்பொழுது இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனமும் போகும். இதுதான் அதனுடைய மிக முக்கியமான சிறப்பை யோகத்துல. தியானம் பண்றோம், நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட சிந்தனை வெளியிலே போகாது, உள்ளுக்குள்ளேதான் நம்ம பயணமாகும். மிகவும் நுணுக்கமான உறுப்புகள்லாம் இருக்கு நம்ம உடல்ல, குறிப்பா மூளை, இதயம்,
1: கணையம்,
0: ஹார்மோன்ஸ், இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது உருவத்துல. ஆனா அனைத்துக்குமே வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது அது சிறப்பா இயல்பா வேலை செய்யுது. அந்த பேலன்ஸா இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரிச்சாலும் பிரச்சனை நமக்கு, அது குறைந்தாலும் பிரச்சனை. அது எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில கொண்டு போறது யோகம். அதனாலதான் நம்மளால வந்து இந்த அறிவாற்றல் வந்து சிறப்பா செய்ய முடியும், மெமரி பவரை நம்ம நிலை நிறுத்த முடியும், எப்ப வேணுமானாலும் நம்ம அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இயல்பாவே அவங்களுக்கு வரும்.
1: இப்ப யோகா செய்யும் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு வந்து அதிகப்படுத்துது, அதனால மூளை வந்து நல்ல முறையில வேலை செய்ய முடியும்.
0: கண்டிப்பா
1: மூளை சோர்வு அகற்றி நல்ல ஒரு புத்துணர்வோட மூளை இருக்கும். இது வந்து அந்த சிந்தனை திறன் ஆரோக்கியத்துல முக்கியமான ஒரு விஷயம்.
0: அதுதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீரா போகும். அப்ப எல்லா உறுப்புமே ஆரோக்கியமா இருக்கும், வேலையை சிறப்பா செய்ய முடியும், அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமா நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை நமக்கு.
1: இப்ப இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், இதுல வந்து பத்மாசனம், பிராணாயாமம், அப்புறம் அந்த விருக்ஷாசனா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு காலை மட்டும் வந்து உயர்த்திக்கிட்டு இன்னொரு காலை ஊன்றி மரம் போல சிலையா நிக்கிறது, இது வந்து நம்ம யோகம் செய்யறவங்க நிறைய பேர் செய்யறத உடனே பார்ப்போம், அந்த முத்திரையே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அறிவை வந்து தூண்டி மூளையை நல்லா செயல்பட வைக்குங்கிறாங்க. இது எந்த விதத்துல,
0: அதாவது இது வந்து அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அக்கு பிரஷர் சொல்லுவாங்க, அது ஒரு கலை, அது ஒரு சிகிச்சை முறை, அது யோகத்துல இதுலயே வருது. இந்த ஆகினை முத்திரன்னு ஒண்ணு, எல்லா ஐந்து விரல்களும் மற்ற ஐந்து விரலோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது.
1: இந்த வலது கை கட்ட விரல், இடது கை கட்ட விரலோட
0: நடுவிரல், மோதிர விரல், அந்த கடைசியா இருக்காது, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் அகலப்படுத்தி சாதாரணமா நம்ம தொடமலை வச்சுக்கலாம், இல்ல டேபிள் இருந்தா டேபிள் மேல வச்சுக்கலாம். இது தினமும் நம்ம சீரியஸா உண்மையிலேயே அறிவாற்றல் வளரணும், மனநிலை ஒருநிலைப்படுத்தணும். படிப்புல மாணவர்கள் எல்லோருமே, வேலையில இருக்கிறவங்க கூட, அலுவலகத்துல இருக்கிறவங்க கூட, ஆசிரியர்கள் கூட, எல்லாமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினாதான் நம்ம

0: நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். சோ அறிவாற்றல ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த ஒரு முத்ரா போதும், ஆகினை முத்ரான்னு சொல்றது. சேர்ந்து ஒரு 15 நிமிடம் தினமும் 2 வேளையா இருந்தா சிறப்பு, இல்ல 1 வேளையா நம்ம செய்து வரணும். இது குறிப்பா வந்து இரவுல செஞ்சா ரொம்ப நல்லது. இந்த ஒரு முத்திரை மட்டும் போதும்.
1: சரிங்க சார். இந்த அறிவுசார் ஆரோக்கியத்துல வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்றது, ஏன்னா வந்து நம்ம உடம்பே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் நடக்குது.
0: கண்டிப்பா
1: இந்த ஹார்மோன் செக்ரியேஷன், அப்புறம் ஒரு கார்டிசால் சொல்றோம், ஒரு அட்ரினலின் சொல்றோம், டோபாமைன் சொல்றோம், மெலட்டோனின் ஹார்மோன் சொல்றோம், ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சீரா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், தேவையான அளவு சுரக்கணும், நல்ல முறையில நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க சார். இந்த ஹார்மோன் சமநிலைக்கும் இப்ப இந்த யோக பயிற்சிக்கும் என்ன தொடர்பு?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய உடற்பயிற்சி பண்றோம் நம்ம, ஆனா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிருக்கான்றது கேள்விக்குறி. ஆனா யோகத்துல இயற்கையாவே அதான் நம்ம ஒரு பிராணாயாமம் சொன்னோம், நம்ம உள்ளார மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அது கூட போகும்போது காற்று எல்லா இடத்துலயும் பரவும், வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி. சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிக்கும் போகும்போது அது இயல்பா சந்தோஷமா செயல்படும். இன்னொன்னு நம்ம கவனத்தை வந்து செலுத்துறோம், அதாவது மனம் எங்க போகுதோ அங்க வந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் அங்க போகும், இயற்கையாவே வந்து அது பேலன்ஸ் ஆகும்.
1: இப்ப இன்னொன்னு சார், இப்ப வந்து மனம் எப்போதும் ஒரு பதட்டமா இருக்குது, ஒரு டென்ஷனா இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோகா பயிற்சி பண்ணுங்க. அல்லது எப்போதுமே உனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கா, டெய்லி யோகா கிளாஸ் போங்க, நிச்சயமா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஒரு விடிவு உங்களுக்கு கிடைக்கும், மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிக்கிறோம் சார். நாங்க ஏதாவது சொல்லுங்க
0: சார். யோகா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிராக்டிஸ் சார். சிஸ்டமேட்டிக்னா யோக அனுசாசனம் சொல்லுவாங்க. யோகான்றது ஒரு சயின்ஸ், அணுனா சயின்ஸ். அதை நம்ம அப்படியே ஈஸியா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது ஒரு முறை இருக்கு, அந்த ஒரு ஃபார்முலா போட்டாதான் அது வேலை செய்யும். அது மாதிரி இது ஒரு முறையா செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமா நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதான் நம்ம அந்த 8 படிகள் இருக்கு, நியமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி, இந்த 8 படிகளும் முறையா செய்யணும். நம்ம
1: முறையான பயிற்சியும் வேணும் நமக்கு,
0: முறையான ஒரு ஆசிரியர்
1: ஒரு புக்கை பார்த்துட்டு நாமளா செய்யறது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்ல,
0: அது அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆசிரியரோட செய்யறது தான் எப்பயுமே நல்லது. அது இந்த 8 படிகள் முறைப்படி போகணும்.
1: அப்புறம் சார், நிறைய பேர் வந்து சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க, தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த யோக பயிற்சி செஞ்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: யோக பயிற்சி நீங்க செய்யும்போது இயற்கையா நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் எப்படி வருதுன்னா பயிற்சியின் போது ஆக்சிஜன் நல்லா போகும் சார், உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும் சார். இப்ப இயற்கையாவே நமக்கு தூக்கம் வந்துடும் சார். ஒரு 5 நிமிடம் இல்ல 10 நிமிடம் தியானம் பண்ணாலும் இயற்கையா தூக்கம் வந்துடும். இல்ல ஒரு மூச்சு பயிற்சி பண்ணா கூட அந்த நேரத்துல டக்குனு தூக்கம் வந்துடும். ஏற்கனவே நீங்க பண்ணிருங்க உடற்பயிற்சி ஏதாவது, யோக பயிற்சி இல்ல உடற்பயிற்சி உடன் பண்ண கூட இயற்கையா தூக்கம் வந்துடும் சார். நாம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்.
1: இன்னொன்னு சார், இந்த நினைவாற்றல தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்துல உதவுது? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், மாணவர்கள் கல்லூரியில இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நினைவாற்றல வந்து தக்க வைக்கிறது தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு யோகா வந்து ரொம்ப உதவியா இருக்கு.
0: குறிப்பா நம்ம யோக பயிற்சி பண்ணும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இயற்கையாவே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும் நமக்கு, எந்த தொந்தரவும் இருக்காது. அப்ப அவங்களால நல்லா போக்கஸ் பண்ண முடியும் சார். மாணவர்கள் இருந்தா படிப்புல சிறப்பா செய்யலாம், அவங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சில நேரம் மாணவர்கள் யோக பயிற்சி பண்றவங்களும் பண்ணாதவங்களுக்கும் பார்த்தன வகுப்புல இவன் அமைதியா இருந்து கவனிப்பான் வகுப்ப. யோக பயிற்சி பண்ணாதவன் அந்த பிரின்சிபிள் தெரியாதவன் சீண்டிகிட்டே இருப்பான், அவனை குத்துவான், அந்த பேனை ஆடிக்கிட்டே அறிவாற்றல் ஆரோக்கியம் சிந்தனையை தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டுமே அற்புதமா வேலை செய்யும் சார். நம்ம எப்ப யோக பயிற்சி ஆரம்பிச்சாலும் அவங்க நல்ல முறையில கவனத்தை செலுத்த முடியும் சார், அதுல சந்தேகமே இல்லை.
1: இன்னொன்னு சார், ஒரு நிமிஷத்துல ஒரு 16 தடவை சுவாசிக்கிறவன் வந்து அதை ஒரு 12, 10 கொண்டு வந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஆயுள் அதிகமாகும்ன்றாங்க. பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி அது எந்த விதத்துல உதவு சார்?
0: ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சார் ஒரு இயல்பா நடக்கிறது எல்லாருக்கும். அதை நம்ம வந்து மூச்சு பயிற்சி மூலமா அதை 8 கொண்டு வரலாம், 7 கொண்டு வரலாம், 6 கூட கொண்டு வரலாம் சார். நீங்க எந்த அளவுக்கு அதை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கையில வரும் சார் உங்களுக்கு.

0: திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் உட்கார்ந்த இடத்துல. காரணம் வந்து இந்த தியானமும் இந்த மூச்சு பயிற்சியும் அவர் இவ்வளவு நாள் வந்து வாழ வச்சது.
1: அதாவது உண்மையிலே இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமா தெரியாது. மூச்சு பயிற்சி பத்தி அவருடைய பாடல் எல்லாம் இருக்குது. அது மூலியமா நிச்சயமா வந்து நமக்கு நீண்ட ஆரோக்கியம் நீண்ட காலம் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது.
0: டாக்டர் கே பிரிஷான் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சார் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க, அவங்க எல்லாமே என்னன்னு வெளியில இருக்கிறதுலாம் சொல்லிடுறாங்க சார். அந்த ஆற்றல் எப்படி சார் அவங்களுக்கு வந்தது? அவங்க சொல்றாங்க யோக பயிற்சி பண்றேன் தியான பயிற்சி பண்றேன், அவங்க நல்ல நினைவாற்றல் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சார், யூஎஸ்ஏ நம்ம நாடு இந்தியாவும் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. சோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். யோகத்தினால வந்து இந்த டாக்டர் கே பிரிஷா ஒரு உதாரணமா
1: எடுத்துக்கலாம் சொல்றீங்க. சரிங்க சார், இவ்வளவு நேரம் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் சார்.
0: அப்புறம் இருக்கின்ற 12வது சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து ஹெல்தி ஏஜிங்,
1: ஆரோக்கியமான
0: முதுமை. இதுக்கு நிச்சயமா யோக பயிற்சி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கும், ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியான பயிற்சி என்னவோ நீங்க உங்களால முடிந்ததை நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்துல செய்து பயனடுமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 9 மணி. திருச்சி வானொலியில் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பின்னை மாநகர் கே உத்திராபதி அவர்கள் நாதஸ்வரம் இசை. முதலாவதாக சபாபதிக்கு எனத் தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆபோகிராகம் ரூபகதாளம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பிண்ணை மாநகர் கே உத்திராபதி அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாதஸ்வர இசை. தொடர்வது கலிகியுண்டே எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக குறை ஒன்றும் இல்லை எனத் தொடங்கும் ராஜகோபாலச்சாரி பாடல் ராகமாளிகை ராகம் ஆதிதாளம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் சர்வதேச சிக்கிள் செல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார். தொடர்ந்து ஒருங்கிணைந்த கிராமப்புற குழாய் நீர் விநியோக திட்டத்தை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். நாட்டில் கொசுக்களால் பரவும் நோய்களுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அறிவுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் டெங்கு மற்றும் மலேரியாவிற்கு எதிரான தயார்நிலை பணிகளை மதிப்பீடு செய்த அவர், நோய் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்கள் மேற்கொள்ளுமாறு கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று கர்நாடக அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான தனி தீர்மானத்தை சற்றுமுன் முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், மேகதாது அணை கட்டுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும், அணைக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இத்தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் தற்போது உரையாற்றி வருகின்றனர். முன்னதாக பேரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர் நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலர் ராமசாமி, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் நெல் இயந்திர நடவு நேரடி நெல் விதைப்பிற்கு 100% மானியமாக ஏக்கருக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சிவகங்கை மாவட்டத்தில் 300 ஏக்கருக்கு 12,00,000 ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், நெல் விதை விநியோகம் 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ரகங்களுக்கு 50% அல்லது கிலோ 1க்கு 20 ரூபாய் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ரகங்களுக்கு 10 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் மூலம் நெல் நுண்ணூட்டம் 1,000 ஏக்கரில் 1.47 லட்சம் ரூபாயும் உயிர் உரம் 1,000 ஏக்கருக்கு 60,000 ரூபாய் மானியமும் வழங்கப்படுவதால் விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.

திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து இன்று முதல் வரும் 23 வரை 224.64 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது போடு ஆட்டம் போடு.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீ.
2: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியாண்ண, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 10:30. இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கும் பாடல்கள் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். நேரம் 10:45.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
2: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. 12th ரிசல்ட் வந்துடுச்சு, மார்க்ஸ் எல்லாம் கையில இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருக்கு, அடுத்து என்ன படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. வீட்டுல அம்மா அப்பா பக்கத்து வீட்டு அங்கிள்னு எல்லாரும் அவங்கவங்க மனசுல இருக்க ஒவ்வொரு அட்வைஸ சொல்லி நம்மள குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. டே, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுடா அப்படின்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எழும்போது அடிக்கிற அலாம்ல இருந்து ராத்திரி தூங்கும் போது நீங்க ஆன் பண்ற ஏசி வரைக்கும் எல்லாமே இன்ஜினியரிங் தான். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறீங்களே, அந்த ஆப் பின்னாடி ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. ரோட்ல போற எலக்ட்ரிக் காருக்கு பின்னாடி ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இருக்காங்க. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல உயிரை காப்பாத்துற மிஷின் வரைக்கும் எல்லாமே இந்த இன்ஜினியரிங்கோட மாயாஜாலம் தான். அதனால இந்த படிப்புக்கு எப்போதுமே டிமாண்ட் குறையாதுங்க. சரி, படிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு, ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இந்த பொறியியல் கலந்தாய்வுல நீங்க கவனிக்க வேண்டிய பல தகவல்களை நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வராரு அண்ணா பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மணி பிரகஸ்பதி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
4: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12th பொதுத் தேர்வு முடிந்து மதிப்பெண்கள் சான்றிதழ்களோடு நம் வீட்டு பிள்ளைகள் அடுத்த கட்ட படிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கும் மிக முக்கியமான காலகட்டம் இது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கும் ஆசைப்படுற லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஒரே நம்பிக்கை அண்ணா பல்கலைக்கழக ஒற்றைச்சாளர முறை. இப்போ ஆன்லைன் கல

ஆய்வுன்றது ஒரு பயணமாக இருக்கு. அதுல ஒரு 10 படிகள் வரைக்கும் இருக்கு. அந்த படிகள் என்னென்ன அப்படின்றத சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுல நம்ம நம்முடைய தனிப்பட்ட விவரங்களோட நமக்கான ஒரு லாகின், நமக்கான கணக்கை வந்து உருவாக்கிக்கலாம். ஒரு ஓடிபி மூலமாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு உங்களுடைய மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணை உறுதிப்படுத்திக்கலாம். இமெயில் அண்ட் நம்ம மொபைல் நம்பரை உறுதிப்படுத்திடலாம். தென் உங்களுடைய அங்கீகார விவரங்களோட பாதுகாப்பை உள்நுழைவதற்கும் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் பயன்பாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட், கடவுச்சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண கூடாது. அடுத்த நிலை, 3வது நிலை, தனிப்பட்ட விவரங்கள் கொடுக்கிறது. அதாவது உங்க ஆதார் டீடைல்ஸ், அட்ரஸ், பேரண்ட் டீடைல்ஸ், மற்ற தொடர்பு விவரங்கள் உங்களுடைய சான்றிதழ்கள் இருக்கிற மாதிரி அப்படியே அதுல உள்ளீடு செய்ய வேண்டும். 4வது நிலை, சிறப்பு ஒதுக்கீடு. உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால், பொருத்தமாக இருக்கக்கூடிய சிறப்பு ஒதுக்கீடு பிரிவில் நீங்கள் இருந்தால் அதை குறிப்பிடணும். கேட்கக்கூடிய இடத்துல சரியான சான்றிதழ்களை பதிவேற்ற செய்யணும். அது தொடர்பான விவரங்களையும் நீங்க அதுல கொடுக்கற மாதிரி இருக்கும். 5வது நிலை, நம்ம ஸ்காலர்ஷிப் சொல்றோம் இல்லையா, உதவித்தொகை, அது தொடர்பான விவரங்கள் பதிவேற்றுதல். சான்றிதழ் சரிபார்ப்புல தாமதங்களை ஏற்படுவதை தவிர்க்க உங்க பேரண்ட்ஸினுடைய வருமானம் மற்றும் உதவித்தொகை தொடர்பான விவரங்களை, உண்மையான விவரங்களை நம்ம அளிக்க வேண்டும். 6வது நிலை, நீங்க படிச்சிட்டு இருந்த பள்ளிகளினுடைய விவரங்கள், உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்கள் ஹால் டிக்கெட்டுகளோட ஒத்து போகக்கூடிய வகையில கல்வி வாரியம். கல்வி வாரியம் அப்படின்னா மாநில அரசு கல்வி முறை, CBSE, மெட்ரிகுலேஷன், இது மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த விவரங்கள், பயின்ற பள்ளி, அப்புறம் தேர்ச்சி பெற்ற ஆண்டு, இது எல்லாமே அதுல கொடுக்கற மாதிரி இருக்கும். 7வது நிலை, உங்களுடைய மதிப்பெண் விவரங்கள், மதிப்பெண்கள், பதிவெண்கள், அப்புறம் தகுதி தேர்வு என்ன பாஸ் பண்ணிருக்கிறீங்க, அது மாதிரியான டீடைல்ஸ் ரொம்ப கவனமாக உள்ளீடு செய்யணும். ஏன்னா இவைகள் தான் உங்களுடைய தர வரிசையை தீர்மானிக்கின்றன. உங்களுக்கு ரேங்க் கொடுக்கப்படுது இல்லையா, அதை தீர்மானிப்பவை இவைதான். உங்களுடைய மார்க், உங்களுடைய பதிவு எண், அப்புறம் உங்களுடைய தகுதி தேர்வு. அடுத்தது விண்ணப்பத்தினுடைய முன்னோட்டம். நீங்க வந்து ஒவ்வொரு பகுதியையுமே தேர்வாளர் சரிபார்ப்பது போல கூர்ந்து கவனிச்சுக்கலாம். சரியான தகவல் தான் கொடுத்துருக்கோமா, மறந்து போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்றத சரிபார்த்து, ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம நிறைவு பகுதிக்கு வரும்போது சரிபார்த்து கொண்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை பேக், பின்னோக்கி சென்று அதை திருத்திக்கலாம். ரைட்டுங்களா, ரைட், எல்லாமே கரெக்டா நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஃபேஸ் கட்டணம் செலுத்துதல், கம்ப்ளீட்டிங் த பேமெண்ட். இது பாதுகாப்பான ஒரு செக்யூர் கேட்வேன்னு சொல்றோம் இல்லையா, கட்டண நுழைவாயில், அது வழியாக பதிவு கட்டணத்தை செலுத்தவும், கட்டண ரசீதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். கட்டணம் செலுத்தப்படும் போது அந்த பேஜ பக்கத்தை வந்து புதுப்பிக்கவோ, ரெஃப்ரெஷ் பண்றது அல்லது பின்னோக்கி செல்லவோ கூடாது. நம்ம ஏற்கனவே ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணிருப்போம், அதுல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இதுலயும் அதே தான், ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, பேக் பட்டனையும் அழுத்த கூடாது. ரைட்டுங்களா, பணம் கட்டியாச்சு, எல்லாம் இன்புட் கொடுத்தாச்சு, அடுத்தபடியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பதிவு செய்த விவரங்கள் எல்லாத்தையுமே PDF ஆக மாற்றி நம்ம பதிவிறக்கம் செய்துக்க போறோம். சோ நீங்க பண்ண விவரங்கள் எல்லாமே சரி அப்படின்னா கிரியேட் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய PDF விண்ணப்பத்தை உருவாக்கி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்தது TFC சேவை மையங்களுக்கான வருகை. நீங்க அங்க போய் உங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக நகல்களை சப்மிட் பண்றது, இந்த மாதிரி விவரங்கள் இருக்கும். அதுலதான் உங்களுடைய கவுன்சிலிங் வந்து நிறைவு செய்து நீங்க கல்லூரியில சேரக்கூடிய நிலை உருவாகிறது. சரிங்களா, ஓகே, இதெல்லாம் ரைட்டு சார். நம்ம விண்ணப்பத்தை பதிவு செய்யறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியா வச்சிருக்கணும், அந்த விவரங்கள் என்னென்ன அப்படின்னா, இதை ஃபில் பண்றதுக்கு முன்பாக நம்ம இனிஷியல் என்ன ஸ்பெல்லிங்ல பேரு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நம்முடைய 12வது வகுப்புல அப்படின்றத கரெக்டா அதுல என்ட்ரி பண்ணணும். நம்முடைய விண்ணப்பதாரருடைய பெயர், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், அதுக்கப்புறம் நம்முடைய வகுப்பு, சாதி விவரங்கள் அது கேட்கக்கூடிய இடத்துல நம்ம கொடுக்கணும். 2வது, சிறப்பு ஒதுக்கீட்டு விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களை நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கணும். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தால் அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், அப்புறமா விளையாட்டு வீரர்களாக இருந்தால் அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா போனஃபைட் சர்டிபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதை எடுத்து வச்சுக்கணும்.
Then details of registration fee to be paid through internet online மூலமாக பணம் கட்டுவதற்கு வேண்டிய விவரங்கள் அப்படின்னா என்னன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்ம யூபிஐ நெட் பேங்கிங் போன்ற விவரங்களை நம்ம தயாரா வச்சுக்கலாம். டிமாண்ட் டிராஃப்ட் டிடி வரைவோலை மூலமாக செய்யலாமா அப்படின்னா அப்படி செய்யறது வந்து டிஎஃப்சி சேவை மையங்கள்ல மட்டுமே

0: இது அனுமதிக்கப்படுது, ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களுடைய எமிஸ் நம்பர், பள்ளி கல்வி மேலாண்மை தகவல் மைய எண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம தயாராக வச்சுக்கலாம். ஆதார் தயாராக வச்சுக்கலாம். பெற்றோரினுடைய ஆண்டு வருமான விவரங்கள் நம்ம தயாராக வச்சுக்கணும். 6-12 வகுப்பு வரை பயின்ற பள்ளியினுடைய விவரங்கள் வருடம் விவரத்தோட சேர்த்து வச்சுக்கணும். உங்களுடைய 10 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் 12 வகுப்பு தேர்வு பதிவு எண் மதிப்பெண் சான்றிதழ் எல்லாமே வச்சுக்கணும். ஒருவேளை நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது தொடர்பான தகவல்கள், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அது தொடர்பான கல்வி கட்டண சலுகை விவரங்களை நீங்க குறிப்பிடணும். அதே மாதிரி மெட்ரிக் படிப்பிற்கு பிந்தைய கல்வி உதவித்தொகை, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தேவைன்னா அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும். தென் யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த தரவுத்தாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை விண்ணப்ப பதிவிற்கு பயன்படுத்தலாம். பொறியியல் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு 2-3 வருஷங்களுக்கு முன்பாக பொறியியல் சேர்க்கை குறைவாக இருந்தது. நான் இப்பயும் சொல்றேன், சும்மா பொறியியல் மட்டும் படிச்சா வேலை கிடைக்காது தான். நீங்க டெக்னிக்கலி சவுண்டா இருக்கணும். நீங்க படிச்ச விஷயங்களை நல்லபடியாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்த உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுல நீங்க வல்லுநராக இருக்கணும். நல்ல பொறியாளராக மிளிர்வதற்கு அனைத்து பணிசார் திறமைகளும் வளர்த்து கொள்ள வேண்டும். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்கில், பிறகு டெக்னிக்கலி சவுண்டா இருக்கக்கூடியது, உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் உங்களுடைய நேர்முக தேர்வுல உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? அதனால இது மாதிரியான திறமைகளையும் 4 நீங்க படிக்கும் போது கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான பணிசார் திறமைகள் இல்லாதவர்கள் நல்ல சேலரிக்கு நல்ல நிறுவனங்கள் பணிக்கு எடுக்க மாட்டார்கள். அதனால இந்த திறமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டியது இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. இதோட சேர்த்து இன்ஜினியரிங் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேட் பாஸ் பண்ணீங்கன்னா 2 நன்மை. 1, நல்ல உயர்ந்த நிறுவனங்கள்ல பணிக்கு போலாம். நவரத்னா கம்பெனிஸ் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல BHEL இருக்கு இல்லையா திருச்சியில, அது மாதிரி நிறுவனங்கள், பெல் மாதிரி நிறுவனங்கள், நீங்க பணிக்கு போவதற்கு கேட் தான், அந்த கேட் எக்ஸாம் ஸ்கோர் தான் உங்களுடைய நுழைவாயிலாக இருக்கும். அதை வச்சு அப்புறமா நீங்க இன்டர்வியூ மற்ற ப்ராசஸ்க்கு போகலாம். தென் வேலைக்கு மட்டும் இல்ல, அடுத்து மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கக்கூடியதாக இந்த கேட் ஸ்கோர் இருக்க போது. NIT IITs போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்வதற்கும் உங்களுக்கு தகுதியை கொடுக்கக்கூடியது இந்த கேட் ஸ்கோர் தான், சரிங்களா? ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு என்ட்ரன்சஸ் இருந்தாலும் இந்த கேட் அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். சோ முதலாம் ஆண்டிலிருந்தே நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறைக்கு தொடர்பான அந்த கேட் எக்ஸாம் கோச்சிங் உங்களுக்கு கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி. அல்லது நிறைய வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, அதுல இருந்து ஏகலைவனாக உங்களை நீங்க வளர்த்து கொள்ளலாம், சரிங்களா? எல்லா நிலையிலையும் முறையான மற்றும் அன்பான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அணுகக்கூடிய முறையில், ரைட்டுங்களா? அதனால ஆல் தி பெஸ்ட் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவுல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளமான TNEAonline.org அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமான தேதிகளை குறிச்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம், நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு தவறான நோக்கத்தோட வரக்கூடியவங்களை நம்ப வேண்டாம். இடைத்தரகர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, தவறான தரமில்லாத கல்லூரிகள்ல உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தரகர்களாக செயல்படக்கூடியவர்கள். தரமில்லாத கல்லூரியில் உங்களை சேர்க்கக்கூடியவர்கள் தான் தரகர்கள் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள நம்ப வேண்டாம், சரிங்களா? வெல்விஷர்ஸ், உங்களுக்கு நல்லவங்க அப்படின்னு தோன்றவங்க, அவங்க மூலமாக நீங்க நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து நன்றாக படிங்க. அருமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்காலமும் மிகவும் பிரகாசமாக இருப்பதற்கான அடிப்படையான நாட்கள் இந்த நாட்கள். சோ பொறியியல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருமே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
1: அப்ளிகேஷன் போடும்போது பதட்டப்படாம நிதானமா போடுங்க. மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க. திறமையான மாணவர்களுக்கு வழிகாட்ட ஏகப்பட்ட கல்லூரிகள் காத்துட்டு இருக்கு. நீங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு உங்க அடுத்த 4 வாழ்க்கையையும் உங்க எதிர்காலத்தையும் அழகா மாத்த போகுது. உங்க இன்ஜினியரிங் கனவு நிஜமாக, என் வாழ்த்துக்கள். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
2: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
2: ஐயோ,
1: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
2: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
2: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸில். அடுத்த நிகழ்ச்சியின் பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:03.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்து செப்பேடுகள் வழங்குபவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள்.
2: இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, வழக்கமா நம்ம இலக்கிய பாடல்கள் இல்லை என்றால் இலக்கிய நூல்கள் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்ததாகவே நம்ம வந்து நிகழ்ச்சி அமைச்சிருப்போம், அல்லது ஒரு எழுத்தாளரோ அவர்களுடைய படைப்புகளோ சார்ந்து இருக்கும். ஆனா இன்று கொஞ்சம் சிறப்பாக அமையவிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இலக்கியத்திற்கு தொல்லியல் அகழாய்வுகள் சான்றா இருக்கு. அதுல செப்பேடுகள் அப்படின்னு கூறப்படுகிற குறிப்பேடுகள் நம்மளுக்கு வந்து காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமா இருக்கிறது. அதுவும் முக்கியமா சமீபத்துல பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சோழர் காலத்து ஆனைமங்கல செப்பேடுகளை பெற்றிருக்கார். அதை நம் நாட்டிற்கு சிறிது காலத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால இன்றைய நிகழ்ச்சி அந்த சோழர் கால செப்பேடுகள் பற்றி தான். அதை பற்றி நம்முடன் விவாதிக்க, நம்முடன் நிறைய தகவல்களை அளிக்க சென்னை தரமணியில் உள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள முனைவர் இ ஜீவா அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணியின் ஒலிப்பதிவு கூடத்திற்கு வந்துள்ளார். அவருடன் தான் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார்
3: சார் வணக்கம்.
2: இது நம்மளுடைய இரண்டாவது சந்திப்பு.
3: மிக்க மகிழ்ச்சி. இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
2: தொல்லியல் அகழாய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பல விஷயங்கள் இருக்கு. அதுல நாம் கடந்த முறை பேசும்போது அது என்ன என்று விரிவாக பார்த்துவிட்டோம். அதற்குள் இப்போது செல்ல வேண்டாம். அந்த தொல்லியல் அகழாய்வுகளுக்கு உள்ள வருகின்ற செப்பேடுகள் அப்படின்னா என்ன?
3: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில ஏற்கனவே நம்ம இலக்கியம் தொடர்பான தொல்லியல் சான்றுகள் குறித்து நிறைய தகவல்களை பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்லியல்ல மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அப்படின்னு சொன்னா நம்ம செப்பேடுகளை தவிர்த்து விட்டு இன்றைய வரலாற்றை நம்மால எழுத முடியாது. அந்த வகையில செப்பேடுகள் என்பவை வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிக ஒரு முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கல்வெட்டுகளை விட செப்பேடுகளில் ஒரு அரச மரபினரை பற்றிய செய்திகள் மிக கூடுதலாக இடம்பெற்றிருக்கும். ஆகையால் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அல்லது ஒரு அரச வம்சத்தினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அதற்கு செப்பேடுகள் மிக அவசியமான ஒரு சான்று என்று குறிப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய சோழர்கள், நம்முடைய தமிழக வரலாற்றில் பொற்காலம் என்று சொல்வோம் சோழர்களுடைய ஆட்சி காலத்தை, அப்படிப்பட்ட அந்த சோழ மரபினரை பற்றிய வரலாற்று தரவுகளை நமக்கு மிக தெளிவாக காட்டுவதில் செப்பேடுகளின் பங்கு மிக மிக முக்கியமானது. சோழர்களுடைய செப்பேடுகளை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அவ்வளவு தகவல்கள் உள்ளன.
2: இப்போ செப்பேடுகள் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் விரிவா நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். செப்பேடுகள் அப்படின்றது எந்த உலோகத்துல செய்யப்பட்டது?
3: செப்பேடுகள் அப்படின்றது என்ன உலோகத்துல செய்யப்படுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, தாமிரத்துல செய்யக்கூடிய வழக்கம் அதிகமாக உண்டு. அதனாலதான் நம்ம அந்த செப்புல அதை வந்து செய்யப்படுறதால செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவோம். செப்பேடுகள் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடைகள் கொடுத்திருப்பாங்க தானங்களை பதிவு செய்யறதுக்கு. நம்ம இன்னைக்கு வந்து டீடு இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு ஆவணங்களை பதிவு செய்யறதுக்கு பதிவு அலுவலகத்துல அந்த ஆவணங்களை பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அந்த ஆவணங்கள் இருந்தாதான் அது நம்முடையது. ஏதோ ஒரு குறிப்புகளை வந்து நம்ம பதிவு செய்வதற்காக ஆவணங்களை பயன்படுத்துற மாதிரி அன்றைய காலகட்டத்துல காலத்தால் அழியாமல் அந்த ஆவணங்களை வந்து நிலைத்து வைத்திருப்பதற்காக பின்பற்றிய ஒரு முறைதான் இந்த மாதிரியான செப்பு தகடுகள்ல பொறித்து வைக்கக்கூடிய முறை. சுவடிகள்ல ஓலையில எழுதி கொடுக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல் அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைப்பது என்பது சாத்தியம் இல்லாதது. ஆகையால காலத்தால் அழியாம அந்த ஆணையோ அல்லது அந்த கொடையோ நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா அதற்கு செப்பேடுகள் காலத்தால் நிலைத்திருக்கக்கூடியவையா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தாமிரத்தால் ஆன ஏடுகள் நிறைய கிடைக்குது. இன்னும் ஒருபடி மேல போனீங்கன்னா சில ஏடுகள் நமக்கு பொன்னாலான ஏடுகள் கூட கிடைக்குது. பொன்னிலும் கூட ஏடுகளை வந்து செய்து எழுதி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. என்ன காரணம்னா, காலத்தால் அழியாமல் இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக பின்பற்றப்பட்டிருக்கு.
2: செப்பேடுகள் கொடுக்கறாங்க அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சேல் டீடு அப்படின்ற அந்த ஒரு வகையமேலே வச்சுக்கலாமா, இல்ல வேற வகையா கூட அதுக்கு பயன்கள் உண்டா? ஏன் இந்த கேள்வி நான் குறிப்பா கேக்குறேன் அப்படின்னா, செப்பேடுகள் கொடுக்கற இடத்துல ஒரு கல்வெட்டு கொடுக்கலாமே, ஒரு சின்ன ஒரு கல்லில் பொறித்து கொடுக்கலாமே, ஏன் செப்பேடுகளுக்கு சென்றார்கள்? அந்த ஒரு விஷயம் என்னன்னு
3: சொல்லுங்க. முக்கியமான ஒரு தகவல். இது கல்லிலேயே வெட்டி வச்சுக்கலாமே, கல்லுல வெட்டி வச்சாலே நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு நிலைத்திருக்கோம், செப்பேடை விட கூட ரொம்ப பத்திரம்.

0: இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க குறிப்பிடுவது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் ஏதாவது ஒரு கொடை கொடுக்கும் போதோ இல்ல ஏதாவது இரு தரப்பிற்கு இடையில நம்ம சோழர்களை பத்தி பேசுறோம்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், சோழர்களுடைய காலத்துல அந்த வலங்கை இடங்கை பிரிவினருக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதை பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அரசர்கள் நேரடியா தலையிட்டு அவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது உங்களுக்கு சொந்தம், இது உங்களுக்கு சொந்தம், இல்ல இந்த நாட்கள்ல நீங்க இந்த உபயங்களை செய்து கொள்ளலாம், இந்த நாட்கள்ல நீங்க இந்த விழாக்கள்ல நீங்க தலைமை ஏற்கலாம், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து அரசன் வாய் வழியா சொல்லிட்டு போயிடுவாரு, அதை வந்து ஓலையில கொடுத்துருவாங்க. கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படின்னு இறுதியா வந்து குறிப்பிட்டுருவாங்க. அப்ப நீங்க கேக்குற மாதிரி கல்லுல மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டா போதுமே அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட, இப்ப செப்பேட்ல வெட்டி வைக்கிற ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த கல்ல வந்து ஒரு இடத்துல இருந்து சாட்சிக்காக நம்ம கொண்டு போய் காமிக்க முடியாது. மீண்டும் அந்த பிரச்சனை வருகின்ற போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வழங்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது மீண்டும் அதை நம்ம வந்து ஒரு கல்ல கொண்டு போய் ஒரு இடத்துல காண்பிக்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அப்ப அந்த செப்பு பட்டயங்களா இருக்கும் போது அந்த பட்டயங்களை நாம் எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆவணத்தை நம்ம சமர்ப்பிப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும்.
1: அருமையா சொன்னீங்க. செப்பேடுனா என்ன, செப்பேடு அப்படின்றது ஏன் கொடுக்கறாங்க அப்படின்றது சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய தமிழகத்தின் மிக பழமையான செப்பேடு அப்படின்னா எதை சொல்லலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப சமீபத்துல நம்ம நிறைய செப்பேடுகள் குறித்த செய்திகள்லாம் பார்த்திருப்போம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய காலத்தால் தொன்மை வாய்ந்த செப்பேடு அப்படின்னா எந்த செப்பேடு அப்படின்னு ஒரு வினா கேட்டா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரிய ஒரு வினாதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப காலத்தால் பழமை வாய்ந்த செப்பேடு அப்படின்னு சொன்னா, பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த பல்லன் கோயில் அப்படின்ற ஊர்ல கிடைச்ச செப்பேடு தான் காலத்தால் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு செப்பேடு. ஏனென்று சொன்னால் அதனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுக்கு முந்தைய ஒரு காலகட்டம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் பல்லவர்கள் என்றால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலம் தொட்டு தெரியும். ஆனால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பாட்டனார் அவருடைய காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு செப்பேடு, அந்த பல்லன் கோயில் செப்பேடு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் தொன்மையான செப்பேடு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: அருமையா சொன்னீங்க பழமையான செப்பேடு, அந்த செப்பேடு என்னன்றதையும் சொன்னீங்க. இதுல சோழர் கால முக்கிய செப்பேடுகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பல்லவர்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நமக்கு பாண்டியர்கள் நிச்சயமா நம்ம பேசணும். ஏன்னா பாண்டியர்களுடைய காலத்திலும் நமக்கு ஏராளமான பழமை வாய்ந்த செப்பேடுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா வந்து வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு இருக்கு, பாண்டியர்களுடைய செப்பேடு. அதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடு. அதற்கு அடுத்ததாக நம் சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏராளமான செப்பேடுகள் சொல்லிக்கொண்டே போலாம். அதிலும் குறிப்பாக சோழர்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் அந்த செப்பேடுகளுடைய பங்களிப்பு அளப்பரியது என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். சோழர்களுடைய செப்பேடுகளை பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் காலத்தால் முந்தையதா கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு விஜயாலய சோழனுடைய காலம் தொட்டு ஆதித்ய சோழன், பராந்தக சோழன் இவர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் ஏராளமா நமக்கு கிடைக்குது. குறிப்பா நான் சில செப்பேடுகளுடைய பெயரை இங்க பதிவு செஞ்சே ஆகணும். நமக்கு வந்து அன்பில் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, எசாலம் செப்பேடு, நம்ம சமீபத்துல இப்ப ரொம்ப பேசுபொருளா இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு, திரு இந்தலூர் செப்பேடு, இப்படி நம்ம ஏராளமா சோழர்களுடைய செப்பேடு அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். அத்தனை செப்பேடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம மெட்ராஸ் மியூசியம் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த செப்பேடுகளுக்கு பேர் எதன் அடிப்படையில் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த செப்பேடு எந்த இடத்துல கிடைக்குதோ, எந்த ஊர்ல கிடைக்குதோ, அதன் அடிப்படையில் அந்த செப்பேடுக்கு பேர் வச்சிருவாங்க. அந்த வகையில நமக்கு ஒரு சோழர் கால செப்பேடுக்கு அது எங்க கிடைச்சதுன்னு தெரியாத காரணத்தால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மியூசியம் காப்பர் பிளேட்னே பேர் வச்சிருக்கோம். பிகாஸ் அது எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்றத நம்ம பதிவு செய்யாம விட்டதால சென்னை மியூசியம் செப்பேடுனு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த மாதிரி சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த ஏராளமான செப்பேடுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நிகழ்ச்சியோடைய தலைப்புக்குள்ள வந்துருவோம். தலைப்புக்குள்ள தான் இருக்கிறோம், இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஆனிமங்கலம் செப்பேடு. இன்று அனைவராலும் அது பேசக்கூடியதா இருக்கிறது. நிறைய ஆர்வலர்கள் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆனிமங்கலம் செப்பேடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: உண்மையிலேயே தலைப்புக்குள்ள அப்படின்றத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் இன்னைக்கு தமிழ் ஆர்வலர்களும் தமிழனுடைய தொன்மை மீதும் தமிழனுடைய வரலாற்றின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்றத பத்தி. இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இத பத்தின செய்திகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக இந்த செப்பேடு நம்மிடத்தில் இல்லை, நம்ம இந்தியாலேயே இல்ல இந்த செப்பேடு. ஆனைமங்கலம் அப்படின்ற இடத்துல வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த செப்பேடு எங்க இருந்துச்சுன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த செப்பேடுனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செப்பேடு யார் வழங்கினா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பௌத்த பள்ளிக்காக, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் சார்ந்த கோயில்களை நிறைய பாத்திருப்பீங்க. நிறைய சைவ வைணவம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் ஏராளமா இருக்கிறது நமக்கு தெரியும். அரசர்களும் அதுக்கு நிறைய கொடைகள் கொடுத்தாங்க, நிறைய கோயில்கள் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல ஒரு படி மேலே சென்று நம்முடைய நாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் அமைந்திருந்தது. அந்த பௌத்த விகாரத்திற்காக முதலாம் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு கொடையை சமயப்புறையோடு வழங்கி இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றுதான் நம்முடைய இந்த ஆனைமங்கலம் செப்பேடு.
0: இந்த செப்பேட்டை வழங்கியவர் யார்?
1: இப்ப ஆனைமங்கலம் செப்பேடு யார் வழங்கினது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. முதல்ல இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ விஜயம் அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கடாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடாரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இந்தோனேஷியா பகுதியை நம்ம குறிப்பிடலாம். இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து ஸ்ரீ விஜய பேரரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல குறிப்பா வந்து ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் அப்படின்ற ஒரு ஸ்ரீ விஜய பேரரசன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல

0: நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பகுதியில ஒரு பெரிய புத்த விகாரத்தை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் இடத்துல வந்து ஒரு அனுமதியை கூறுறாரு. அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பி இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வணிக நகரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுக பகுதினே சொல்லலாம். நிறைய அயல் நாட்டுவர்கள் வந்துட்டும் போயிட்டுமா இருக்கும் மாதிரியான ஒரு துறைமுக பகுதி அப்படின்னு குறிப்பிடலாம். அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய புத்த விகாரத்தை கட்டுவதற்காக ஒரு அனுமதியை கேட்கிறாங்க. அப்ப முதலாம் ராஜராஜன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 21வது ஆட்சி ஆண்டுல, சரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1005, முதலாம் ராஜராஜருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 985 இருந்து 1014 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும். அதுல அவருடைய 21வது ஆட்சி ஆண்டு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 1005. இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்ப பெரிய ஒரு புத்த விகாரம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல உற்று நோக்கினீங்கன்னா, நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படல. ஒருவேளை பணி நடந்துட்டு இருக்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி முடிக்கப்படாத ஒரு காலகட்டம். ஆனா ஒரு பெரிய சைவ சமயம் சார்ந்த ஒரு அரசன், முதலாம் ராஜராஜன் மிகப்பெரிய சைவத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு மன்னன். நம்ம எல்லாருக்கும் ஆணித்தனமா நம்ம சொல்லலாம், நிறைய சைவம் சார்ந்த கோயில்களை கட்டியிருக்காரு. இப்ப இவர்கிட்ட கேட்கும் போது என்ன பண்றாருன்னா, அந்த மன்னன் கேட்கும் போது அவர் என்ன கேக்குறாருன்னா, அவருடைய தந்தை நினைவா வந்து சூளாமணிவர்மனோட நினைவா நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரத்தை கட்ட போறோம் அப்படின்னு அனுமதி கேட்கும் போது, நம்ம முதலாம் ராஜராஜ சோழர் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை, கிட்டத்தட்ட ஒரு 26 ஊர்களை உள்ளடக்கிய ஆனைமங்கலம் என்ற ஒரு பெரிய ஊரையே என்ன பண்றாருன்னா கொடையாக வழங்குறாரு. அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய வருவாய் அத்தனையும், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அத்தனையும் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக கொடுக்கும்படி ஒரு பெரிய ஆணையை வந்து நிறைவேற்றுறாரு. இதுதான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடுடைய ஒரு மைய கருத்து, மைய செய்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம் உண்டு. மங்களம் அப்படின்னு சொல்லும் போது அது பிராமணர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது. இப்ப சதுர்வேதி மங்கலம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்படி இருக்கும்போது ஒரு ஆணை மங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரத்துக்கு கொடுக்கறாங்க அப்படின்றப்போ, அது அந்த காலத்துல வந்து சமய ஒற்றுமை இருந்ததா தானே காட்டுறதா அப்படின்னு எனக்கு தோணுது. அது சரிதானா?
0: நிச்சயமாக நம்ம முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல வந்து எந்த விதமான சமய பூசல்களும் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றுதான் இந்த ஆனைமங்கலம் செப்பிடும் கூட. இன்னொரு சான்று நான் சொல்லி ஆகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய தமக்கை குந்தவை நாச்சியார் மீது மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டவர், மிகுந்த மரியாதையும் கொண்டவர். அதே போன்று குந்தவை அவர்களும் அவருடைய சகோதரர் அருள்மொழிவர்மன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம திண்டிவனம் பக்கத்துல ஒரு ஊரையே நிர்மாணிக்கிறாங்க. ராஜராஜ சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஊர் வந்து தாதாபுரம் என்ற பெயர்ல அழைக்கப்படுது. ராஜராஜ சோழபுரம் எப்படி தாதாபுரமா மாறுச்சுன்றது தெரியல. அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தம்பியனுடைய ஆட்சி காலம் எந்த விதமான சமய பூசல்களும் இல்லாம ஒரு சமய பொறையோடு இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அம்மா 3 கோயில்களை கட்டுறாங்க அந்த ஊர்ல. ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரம்னு ஒரு கோயிலும், குந்தவை ஜினாலயம் அப்படின்ற ஒரு கோயிலையும், குந்தவை விண்ணகர் ஆழ்வார் அப்படின்ற ஒரு வைணவம் சார்ந்த ஒரு கோயிலையும், அதாவது சைவம் வைணவம் சமணம் சார்ந்த 3 கோயில்களுக்கும் ஒரே மாதிரி சமமா கோயில்களை கட்டி ஒரே மாதிரியான நிபந்தனைகளை கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, என் தம்பியுடைய ஆட்சி காலம் எந்த சமய பூசல்களும் இல்லாம இருந்துச்சு அப்படின்றத பறைசாற்றும் விதமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதேதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடும் வந்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது.
1: ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பெயர் இருக்கும்போது, இது லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு தான் வந்து அறியப்படுது, லீடன் செப்பேடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு பெயர் வர என்ன காரணம், ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாண்ட் சென்றது எப்படி, அதுவும் அந்த ஒரு கதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக இந்த ஆனைமங்கலம் செப்பேடு நம்மகிட்ட இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் குறிப்பிட மறந்துட்டேன். இந்த செய்திகளை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனைமங்கலம் செப்பேடு. நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரை வந்து பள்ளிச்சந்தமாக, அதாவது நம்ம கோயில்களுக்கு கொடையா கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவதானம் அப்படின்னு கல்வெட்டுகள்ல குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயர்ல குறிப்பிடுவாங்க. இதுவே வந்து ஒரு சமண கோயில்களுக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ தானம் வழங்கும் போது அதை என்ன பெயர்ல அழைப்பாங்க அப்படின்னா, பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நம்ம நிறைய தமிழ்நாட்டுல ஊர்கள்ல பள்ளிச்சந்தல் அப்படின்ற ஊரையே பார்க்கலாம். பள்ளிச்சந்தல் அப்படின்ற பெயர்ல இருந்தாலே அது ஏதோ ஒரு சமண பள்ளிக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொடையை வழங்கியவர் எனவோ முதலாம் ராஜராஜ சோழர் தான். அதுல குறிப்பா வந்து குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா, தன்னுடைய 21வது ஆட்சி ஆண்டுல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையுடைய அந்த தெற்கு மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது, தன்னுடைய 96வது நாள்ல இந்த கொடையை கொடுத்தேன் அப்படின்றது ரொம்ப அழகா செப்பேர்ல பதிவு செஞ்சிருப்பாங்க.

0: கொடையை கொடுத்தது என்னவோ முதலாம் ராஜராஜ சோழன் தான். ஆனால் இந்த கொடைக்கு உரிய செப்பு பட்டயத்தை வழங்கியது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். நம்ம இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த தானத்தை வந்து அப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு, கொடுத்ததோடு அந்த ஓலையில மட்டும் இல்லாம அதை என்ன பண்றாருனா, முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்தான் என்ன பண்றாருனா, இதை வந்து அந்த ஓலையில இருந்த செய்திகளை செப்பேட்டில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பு தகட்டில் பொறித்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பட்டயத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அவர் அதை குறிப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏடுகள்ல வந்து பொருத்தி அதுல ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது. என்ன குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜத் ராஜன்ய மகுட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் இதி ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அந்த செப்பேடு இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரு வளையத்தை பொருத்தி அதுல அரச முத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த அரச முத்திரையில என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய புலி இருக்கும், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் பாண்டியர்கள், அதுக்கு கீழே சேரர்களுடைய வில் சின்னம் இருக்கும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு வெண்குடை இருக்கும். அப்ப இந்த மூவேந்தர்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த பெருமை ராஜேந்திர சோழனுடைய காலத்தில இருந்து உண்டு. அப்ப அவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்கன்னு. இப்ப இதுல ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு இல்லையா, ராஜேந்திர சோழன் என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்பேட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்தை, அதாவது சோழ அரசர்களுடைய இந்த மணி முடி இருக்கு இல்லையா, அந்த முடியோடைய வரிசையில ஒரு ரத்தினம் போன்று திகழக்கூடியதுதான் இந்த ராஜேந்திரவர்மனுடைய காலத்துல வெளியிடப்பட்ட இந்த செப்பேடு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியா பதிவு செய்யறாரு. அப்ப அப்பா தானம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த செப்பேடாக இதை மாற்றி கொடுத்த பெருமை யார சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முதலாம் ராஜேந்திர சோழரையே தான் சாரம்.
1: இந்த செப்பேடு நெதர்லாந்து சென்றது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்த செப்பேடு நெதர்லாந்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது, நம்முடைய பெரிய புத்த விகாரம் நாகப்பட்டினத்துல இருக்கு. நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அந்த புத்த விகாரத்துக்கு நம்ம ராஜேந்திர சோழர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆணைமங்கலத்தை கொடையா கொடுக்கிறாரு. அதற்கான பட்டயம் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக வியப்புக்குள்ளான ஒரு விஷயம். சோழர்களுடைய காலத்துல இதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி இந்த பகுதியை, இந்த நாகப்பட்டினம் உள்ளடக்கிய பகுதியை வந்து டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அப்ப டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புளோரன்சியஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு மத போதகர், அவர் என்ன பண்றாருன்னா இந்த பகுதியில ஊழியம் செய்வதற்காக வராரு. அப்படி இந்த பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அவரு இந்த பழமையான இந்த ஆணைமங்கலம் செப்பேடுகளை இதனுடைய பழமை கருதி என்ன பண்றாருன்னா, அவருடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விடுகிறார். அப்படி போகும்போது கொஞ்ச காலம் இந்த பட்டயம் யாருகிட்ட இருக்குன்னா, நெதர்லாந்துல இவருடைய குடும்பத்தார் வசம் இருக்கு. அப்ப இவர்கிட்ட இருந்து எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் வந்து இந்த ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு குடும்பத்தாரோடு மன உறவு கொள்கிறார்கள். அப்ப இவர்கிட்ட இருந்து அந்த பட்டயம் அந்த ஹெமேக்கருடைய குடும்ப வசம் செல்கிறது. அப்ப இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஹெச்ஏ ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு பேராசிரியர், அவரு தான் என்ன பண்றாருன்னா, இந்த ஆணைமங்கலம் செப்பேடுகளை வந்து 1862 நம்ம நெதர்லாந்துல இருக்கக்கூடிய பழமையான ஒரு பல்கலைக்கழகம் அந்த லெய்டன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய வசம் ஒப்படைக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இத எல்லாரும் பாக்குற மாதிரி அருங்காட்சியகத்துல மியூசியத்துல காட்சிப்படுத்தலாம் வைக்கல. இவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான புராதன சின்னங்களுடைய பட்டியல் இதை வச்சுக்கிட்டு இதை வந்து பாதுகாப்பு கருதி வச்சிருக்காங்க. நம்ம பாக்கணும்னு முயற்சி பண்ணி போனாலும் அவ்வளவு எளிதாக இதை நம்ம பார்க்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் யாரும் எளிமையா பார்க்கும்படியாக அந்த செப்பேடு பார்வைக்கு வைக்கப்படவில்லை. நம்ம ஏதாவது இது குறித்த ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம் ஆய்வாளர்கள் அப்படின்னா மட்டும்தான், ரொம்ப கடுமையான விதிகளுக்கு பிறகுதான் அதை பார்க்கவே அனுமதிச்சாங்க. சோ இப்படிதான் ஆணைமங்கலம் செப்பேடு லெய்டன் செப்பேடுகளாக மாறுச்சு, லெய்டன் பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் சேர்ந்துச்சு.
1: ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மன உறவு மூலம் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தராங்க. இது எல்லாம் சரிதான். இதனோட முக்கியத்துவம் வந்து இதை படித்து பார்த்தா தான் தெரிய போகுது. என்ன எதற்காக யாருக்கு கொடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சு பார்க்கணும். எப்ப இதை படிச்சு பார்த்தாங்க, இதன் முக்கியத்துவத்தை எப்ப அறிஞ்சுக்கிட்டாங்க, யார் பண்ணாங்க,
0: இது முக்கியமான விஷயம். நீங்க கேட்ட மாதிரி இந்த செப்பேடுகள் இங்கிருந்து என்னன்னே தெரியாம 1700 காலகட்டங்கள்ல, அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதிகளை ஆட்சி செய்த காலகட்டங்கள்ல இங்கிருந்து நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றது. நெதர்லாந்து நாட்டுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட இருந்து இவர்ட்டு அப்படின்னு கைமாறி இறுதியாக இது என்ன பண்றதுன்னு தெரியாம இதனுடைய இது ஒரு பழமையான காப்பர் பிளேட்டா இருக்கு அப்படின்றதால அதை நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அந்த லெய்டன் பல்கலைக்கழகம் வசம் கொண்டு சேர்த்து விட்டார்கள். இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றது வந்து நமக்கு எப்ப கண்டறிந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டரா தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செய்திகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடுகள் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆணைமங்கலம் செப்பேடு, அதே மாதிரி நம்ம திருவாலங்காடு செப்பேடுன்னு சொல்லலாம். ஏன்னா

0: இந்த செப்பேடுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம், சோழர்களை பத்தினா நிறைய வரலாற்று பூர்வமான சான்றுகளை இந்த செப்பேடுகள் வழங்குது. இது படித்தறியப்பட்டதுக்கு பின்னாடிதான் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சோழர்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று நூல் நமக்கு தெரியும். சோழர்களுடைய வரலாறு சார்ந்த செய்திகள் வந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுல இந்த செப்பேடுகளுடைய பங்கு அளப்பரியது. இது ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இங்கிருந்து யாரும் நெதர்லாந்து போய் படிக்க முயற்சி செய்யல, அங்கிருந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு. அங்கிருந்து நெதர்லாந்துல இருந்து அந்த செப்பேடினுடைய செய்திகள் வந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு, அதை வச்சு இங்க படிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எபிகிராபி செக்ஷன்ல வந்து ஹூல்ஸ் அப்படின்ற ஒரு முதல் கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தாரு, அவருடைய காலங்கள்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நடீச சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இணைந்து ஒரு காலகட்டங்கள்ல படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா முழுமையா இந்த செப்பேடு வந்து பதிவு செய்யப்பட்டு வெளியுலகிற்கு முழுமையாக வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் கே வி சுப்பிரமணிய ஐயருடைய நிறைய வரலாறு சார்ந்த நூல்கள் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதலாக 1933 ஆணைமங்கலம் செப்பேடுகளில் உள்ள செய்திகளை முழுமையாக பதிவு செய்து எபிகிராபியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட கல்வெட்டு பிரிவுல ஒவ்வொரு ஆண்டும் கல்வெட்டுகளை பதிவு செய்து வால்யூம்ஸா வெளியிடுவாங்க. அதுல வந்து ஆணைமங்கலம் செப்பேட்டுடைய செய்திகளை முழுமையா பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர்.
1: அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து முனைவர் இ ஜீவா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனைமங்கலம் செப்பேடு எப்போது யாரால் படித்து அறியப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனைமங்கலம் செப்பேடு குறிப்பிடுகின்ற இந்த சூடாமணி விகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆனைமங்கலம் செப்பேடு பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த செப்பேடு இங்கிருந்து எப்படி நெதர்லாந்துக்கு சென்றது, ஆனைமங்கலம் செப்பேடு எப்படி லெய்டன் செப்பேடாக பெயர் மாற்றம் பெற்றது, இத பத்திலாம் நிறைய நம்ம பேசிட்டு இருந்தாலும் கூட இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துல இருந்த அந்த சூடாமணி விகாரம் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பௌத்தம் தொடர்பான சான்றுகள் எதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதா நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் பல்லவர்களுடைய காலம் தொட்டே நம்முடைய தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம் பெரிய அளவில் இருந்த ஒரு பகுதி. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய அயல்நாட்டவர்களுடைய வருகையெல்லாம் பாத்தீங்கன்னா பௌத்தம் தொடர்பான ஆய்வுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வகையில நம்முடைய தமிழக பகுதியிலும் பௌத்தம் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்தது.

0: டுடே நம்முடைய தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம் பெரிய அளவில் இருந்த ஒரு பகுதி. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய அயல்நாட்டவர்களுடைய வருகை எல்லாம் பாத்தீங்கன்னா பௌத்தம் தொடர்பான ஆய்வுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வகையில நம்முடைய தமிழக பகுதியிலும் பௌத்தம் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்துச்சு அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே இல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து நம்ம நான்கு பகுதிகளா பிரிக்கலாம். நமக்கு வந்து காஞ்சிபுரத்தையே வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்த காஞ்சி, சமண காஞ்சி, அதே மாதிரி வைணவ காஞ்சி, சைவ காஞ்சி என்றெல்லாம் வந்து நமக்கு பிரித்தறியப்பட்ட சான்றுகள் நமக்கு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பௌத்த மத துறவிகள் காஞ்சியில் வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் நம்மிடையே உண்டு. அந்த வகையில முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்துல பௌத்தத்திற்காக நாகப்பட்டினம் பகுதியில இந்த சூளாமணி விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு பௌத்தம் சார்ந்த தரவுகள் ஏராளமா இருக்கு. பௌத்தம் இங்க பெரிய அளவுல பரவி இருந்திருக்கு. பின்னால கொஞ்சம் பௌத்தம் வந்து நமக்கு இங்க சான்றுகள் கிடைக்காம போயிருக்கு. இன்னைக்கு அந்த விகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பெரிய அளவுல சைவத்தை பின்பற்றக்கூடிய அரசனாக இருந்தாலும் கூட முதலாம் ராஜேந்திர சோழர் அளித்திருக்கக்கூடிய கொடை என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு பௌத்தம் சார்ந்த விகாரத்திற்கு கிட்டத்தட்ட 26 ஊர்களை சேர்த்து ஒரு அரசுக்கு வருவாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த செப்பேட்ல குறிப்பிடும் போது அவங்களுடைய எவ்வளவு வருவாய் என்பதை வந்து இந்த ஆனைமங்கலம் பகுதியில வழங்கப்பட்ட அந்த கொடை அந்த நிலத்தினுடைய அளவு என்ன, அதுல இருந்து எவ்வளவு வருவாய் அரசிற்கு வர வேண்டி இருக்கிறதோ அந்த வருவாயை அப்படியே அந்த விகாரத்தினுடைய பயன்பாட்டிற்காக வழங்கும்படி தெளிவாக கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செப்பேட்ல குறிப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆனைமங்கலத்துக்கு அரசர் ஓலை கொடுத்துருவாரு. ஓலை கொடுத்துட்டாருன்னா இந்த ஓலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசர் வாய்மொழியா சொல்லிடுவாரு ஒரு செய்தியை. சரிப்பா நீங்க வந்திருக்கீங்க, நான் வந்து இந்த புத்த விகாரத்திற்காக இந்த பகுதியை கொடையா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை ஓலையில பதிவு செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு. திருமந்திர ஓலைன்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓலை நாயகம்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எழுதுவாங்க. அப்புறம் இதை வந்து கரும ஆராயும் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அரசன் சொன்னது அப்படியே இவங்க பதிவு செஞ்சிருக்காங்களா இல்ல அதுக்கும் இதுக்கும் ஏதாவது முன்னுக்கு முரணா இருக்கா அப்படின்றத நிறைய அதிகாரிகள் இதெல்லாத்தையும் மேலாய்வு செய்து ஓலை நாயகம் இருப்பாரு. அப்புறம் வந்து வரி புத்தகம் இருப்பாரு. விடையிலி அதிகாரம் ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஓலையை விடுவிக்கக்கூடிய இடத்துல இருப்பாரு. இப்படி பல அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓலையை எந்த பகுதிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கோ அந்த ஊர் சபை வசம் அனுப்பி வைப்பாங்க. இப்ப இப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் வந்து அரசன் கொடை கொடுத்ததை வந்து கொண்டாட்டமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. செப்பேட்ல பதிவு செஞ்சிருக்காங்க அரசன் இருந்து ஓலை வந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதும் அந்த ஊர் சபை ஒரு பெண் யானையை வச்சு மகிழ்ச்சியோடு அந்த ஓலையை வரவேற்று என்ன பண்றாங்கன்னா அந்த எல்லைகளை அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் யானையை நடக்க விட்டு அது நடக்கக்கூடிய அந்த பாதம் பதியக்கூடிய இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நடக்க விட்டு அந்த எல்லையை வந்து வரையறை செய்யும் போது பாத்தீங்கன்னா கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க. நம்ம இன்னைக்கு வந்து பென்சிங் போடுறோம் இல்லையா, ஒரு நிலத்தை அளந்து நம்ம எல்லை கல்கள் அமைக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் செப்பேட்ல இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து அற ஓலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பெண் யானையை வச்சு நடக்க வச்சு அந்த பெரிய அளவுல நிலப்பரப்ப வந்து கல்லையும் கல்லியும் ஊனி அந்த நிலங்கள் வந்து அளந்து அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தி சொல்றாங்க. இது அப்படியே நம்மளுடைய ராஜேந்திர சோழன் மிக அழகாக செப்பேடாக செய்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் பகுதி அன்றைக்கு நிறைய புத்த துறவிகள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் மிகப்பெரிய அளவுல வெவ்வேறு நாடுகளோடு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் விளங்கியிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா இதுல இருந்து புலப்படுகிறது.
1: நல்ல விரிவான தகவல்களா சொன்னீங்க. அது மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு தான் கிடைக்குதா இல்ல வேறு ஏதேனும் செப்பேடுகள் கிடைச்சிருக்கா?
0: ஆனைமங்கலம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா ஆனைமங்கலம் செப்பேடுனா ஏதோ ஒரு செப்பேடு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல, ஆனைமங்கலத்தில் இரண்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய லைடன் செப்பேடு, சிறிய லைடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக இந்த பெரிய லைடன் செப்பேடுன்னு சொல்றதா என்னன்னா ஆனைமங்கலத்துடைய செப்பேடு. இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழர் வெட்டி கொடுத்த செப்பேடு. இந்த ஏடுகளோட அமைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஏடுகள். இதோட வயிற்று மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ அளவுக்கு எடை கொண்ட ஒரு தாமிரத்தகடு. இது மிகப்பெரிய ஒரு 30 கிலோ அளவுக்கு வயிற்று இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு. நான் 21 ஏடுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 21 ஏடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 ஏடுகள் சமஸ்கிருத பகுதியாகவும் எஞ்சி இருக்கக்கூடிய 16 ஏடுகள் தமிழிலும் பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லா செப்பேடுகளுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செப்பேடுகளோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய பிரதிஸ்தியை சொல்லுவாங்க, அரசர்களுடைய குலப்பெருமையை சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து நாங்க சூரிய குலத்தில் உதித்தவர்கள், இவங்களுடைய அரச மரபு வந்து சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும், அதே மாதிரி கைலாயத்துல வந்து சிவனும் பார்வதியும் உள்ளவரை நிலைத்திருக்கும், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளும் எவ்வளவு நிலைத்திருக்குமோ அதே போல இந்த சோழ மரபு நிலைத்திருக்கும் அப்படின்னு அவங்களோட குலப்பெருமையை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட வழி வந்த அரசர்களோட பெருமைகளையும் கூட குறிப்பிடுவாங்க. இந்த செப்பேட்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிபி சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்றாங்க, கரிகால் பெருவளத்தாரை பத்தி சொல்றாங்க.

0: இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செப்பேட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நிறைய இலக்கியங்கள்ல சான்றிருக்கும். இந்த காவிரி கரையோரங்கள்ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான சைவ கோயில்களை எடுப்பித்த கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ அரசனை பத்தின குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அவரை பத்தின ஒரு குறிப்பும் வருது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பெருக்காறு சடைகணைந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் 78 வகையான கோயில்கள் இருந்துச்சுன்னு அப்புறம் திருத்தண்டல சொல்ற நமக்கு அப்படி அத்தனை வகையான கோயில்கள் இருப்பதற்கான சான்றுகள் இன்னைக்கு பெருசா கிடைக்கல. ஆனா அதை இந்த செப்பேடு பதிவு செய்து, நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதை காலத்திலாம் பேசுறாங்க இல்லையா, விஜயாலய சோழனை பத்தி குறிப்புகள் இருக்கு, ஆதித்ய சோழனை பத்தி குறிப்பு இருக்கு, பராந்தக சோழனை பத்தி இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய சோழ அரசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரை பத்தின, அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தகருடைய மகன்களா இருக்கும்போது நம்ம வந்து ஆனைமேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பத்தின குறிப்புகளும் கூட இருக்கு. அவர் வந்து ராஷ்டிரகுடர்களுக்கு எதிரான அந்த போர்க்களத்துல யானை மீது அமர்ந்திருந்து வீர மார்பிட்டு அவர் ஈட்டி எப்படி துளைத்து இறந்து போனார், அதெல்லாம் பெருமையா பேசுறாங்க. நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதை காலத்திலாம் பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு சோழ அரசர்களை முறைப்படுத்தி எழுதுவதற்கு ஒரு முக்கியமான சான்றாக விளங்கக்கூடியது நம்ம இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்றே நம்ம சொல்லலாம். இப்படி அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத தமிழ் பகுதியில சொல்றாங்க. என்னென்ன ஊர்ல அது ரொம்ப துல்லியமா சொல்லுவாங்க. செப்பேடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுகளை மிக துல்லியமா, இத்தனை வேலி, இத்தனை குழி நிலம், இத்தனை மாநிலம், அதுல இருந்து இவ்வளவு அளவுல இத்தனை தூணி நெல் வழங்கப்பட்டிருக்கு, இத்தனை பதக்கு அப்படின்னு அளவுகளை எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்காங்க. இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செப்பேடு. நீங்க கேட்ட மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்களா, இன்னொரு செப்பேடும் இருக்கு. அதை என்ன சொல்றாங்கன்னா ஆனைமங்கலத்துல கிடைச்சதா சிறிய செப்பேடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த செப்பேடுகள் எத்தனை இதழ்களை கொண்டது அப்படின்னா, இந்த இரண்டாவதான செப்பேடு வந்து 3 இதழ்களை கொண்ட ஒரு செப்பேடு, சிறிய அளவிலான செப்பேடு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்துல வழங்கப்பட்ட அந்த செப்பேடுல வழங்கப்பட்ட அந்த செய்திகளை, அந்த கொடையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய பேரன் முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்துல மீண்டும் ஒரு செப்பேடு கொடுக்கிறார். எப்ப இங்க சோழருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த கொடைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, இது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றத உறுதிப்படுத்தும்படியாக முதலாம் குலோத்துங்க சோழருடைய காலத்துல ஒரு செப்பேடு வழங்குறாங்க. அதே சமயம் வந்து அவர் இன்னும் சில நிபந்தனைகளை கூடுதலாக அந்த புத்த விகாரத்திற்கு கொடுத்ததையும் அந்த குலோத்துங்க சோழனுடைய செப்பேடுல பதிவு செய்யறாரு. சோ ஆனைமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வரலாற்றுல மிக முக்கியமான செப்பேடுகளாக அறியப்படுகிறது.
1: அருமையா சொன்னீங்க. இதுல நீங்க பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை பத்தி கொண்டு வந்ததுனால நேயர்களுக்கு இது ஒரு கூடுதல் தகவலா சொல்றேன். பொன்னியின் செல்வன் புதினத்தை சார்ந்து நாம் ஒரு நிகழ்ச்சியை ஒலிபரப்பு கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் நவம்பர் 1 ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பொன்னியின் செல்வங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதுல முதலில் பொன்னியின் செல்வன் புதினத்திலிருந்து சிறிய பகுதி ஒரு 10 வாசிக்கப்படும். அதன் பின் அந்த பகுதியில் இருக்கும் அருஞ்சொற்பொருட்கள், நிலம் சார்ந்த விளக்கங்கள், வார்த்தைகளின் அர்த்தங்கள், இதையெல்லாம் வந்து ஐங்கரன் அவர்கள் வழங்குகிறார். இது 102.3 விவித் பாரதி தமிழ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது தினமும் 9:00. அதுபோக இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆப்பிலும் கேட்கலாம். இது ஒரு கூடுதல் தகவலா என் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு மட்டும் இல்ல, பல செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. பெரிய லீடன் பிளேட்ஸ், அப்புறம் வந்து சிறிய லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த தகவல்கள் வந்து புதிய தகவல் தான், எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புவோம்.
0: நிச்சயமா சார், நம்ம இனிமே அதை லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா லீடன் பல்கலைக்கழகம் மனம் உவந்து அந்த பட்டயத்தை நம்ம கிட்ட திரும்ப கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதனால நம்ம இனி அதை ஆனைமங்கலம் செப்பேடு என்று ஆணித்தனமாக சொல்லலாம்.
1: அதோட உரிய பெயரே நம்ம அதுக்கு வந்து அளித்து விட்டோம். பெருமை நமது பாரத பிரதமரை தான் சாரும்.
0: நிச்சயமா நிச்சயமா சார்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த ஆனைமங்கலம் செப்பேட்டின் முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சூடாமணி விகாரம் தான். இத்தகைய புகழ்பெற்ற இந்த சூடாமணி விகாரம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. அதன் தற்போதைய நிலை என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மையக்கரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. அந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த நாகப்பட்டினத்துல எடுக்கப்பட்ட அந்த சூளாமணி விகாரம் என்ற ஒரு பெரிய பௌத்த விகாரத்திற்காக வழங்கப்பட்டுச்சு. நீங்க கேக்குற மாதிரி அத்தனை பெரிய கொடைகளை பெற்று மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்த அந்த பௌத்த விகாரத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, இத்தனை பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட அந்த பௌத்த விகாரம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு ஐயம் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியின் பின்னாடி இங்க வந்த ஆங்கிலேய மத போதகர்கள், அதே மாதிரி அவங்களை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியாளர்கள், இந்த காலகட்டம் அந்த பகுதிகள் கைப்பற்றப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதியில் அமைந்திருந்த அந்த பௌத்த விகாரத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு அப்போதைய கலெக்டருக்கு பரிந்துரை செய்தாங்க. ஆனா அவங்க வந்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக குழுக்களை எல்லாம் அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமாக இருக்கு, இதை இடிக்க வேணாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.

0: ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருந்த இயேசு சங்கம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரொம்ப இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்கு, ஆகையால இதை வந்து இடிப்பதற்கு அனுமதி கேட்டு தொடர்ந்து முறையிட்டாங்க. அதன் அடிப்படையில் அப்போதைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேய ஆட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அதை இடிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 1700 காலகட்டங்கள்ல வந்த ஆங்கிலேயர்கள் இந்த புத்த விகாரத்தை பத்தி நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க. நிறைய புத்தகங்கள்ல அதனுடைய படமும் கூட இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடுக்கு தளமாக இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கட்டிடமா இருக்கு. அந்த பகுதி மீனவர்கள் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமாகவே அதை வந்து பார்த்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல அது வந்து சீனா கோயில் அப்படின்னு சொல்றாங்க, சைனா கோயில் இங்க இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு பழம்பெரும் கட்டிடம் வந்து 1867 ஆகஸ்ட் 26 இடிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு, அதை இடிப்பதற்கான அந்த அனுமதியும் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினம் பகுதியில இருந்த சென்ட் ஜோசப் கல்லூரி அங்க இயங்கி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திற்கு அவங்கதான் அதை இடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவர்களிடத்திலேயே அந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த அனுமதியும் வழங்கினாங்க. கூடுதலா வந்து அந்த கட்டிடத்தை இடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி கல்லூரி புதிதாக கட்ட இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில அவங்க அந்த பௌத்த விகாரத்தை இடித்து அங்கிருந்த அந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கல்லூரிகளாகவும் கட்டிக்கிட்டாங்க. அதற்கு பின்னர் அந்த பகுதியில மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுல பாத்தீங்கன்னா, முக்கியமா இதை நம்ம சொல்லியே ஆகணும், எண்ணிக்கையிலான 350 மேற்பட்ட புத்த விகாரங்கள் மண்ணுக்கடியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது. இப்ப எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பௌத்த விகாரமாக அது செயல்பட்டு இருக்க கூடும் என்பதை வந்து நம்மளால புரிய முடியுது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களும் அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் அதை இடிப்பதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துக்கல. அவங்க அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அந்த பௌத்த விகாரம் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இந்த நேரத்துல நிச்சயம் பதிவு செய்யணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்க பகுதி தான் அந்த பௌத்த விகாரம் அமைந்திருந்த இடமாக அறியப்படுகிறது.
1: பௌத்தம் சமயத்திற்கு இந்தியா தான் பிறப்பிடம். இன்று இந்தியாவில் அதன் தாக்கம் மிக குறைந்து உலக நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்காசிய நாடுகள், சீனா போன்ற நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பௌத்தம் சார்ந்த சான்றுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தால் அழிக்கப்பட்டு இன்று நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் சான்றான இந்த சூடாமணி விகாரம் நமக்கு கிடைக்காம போனது மிகப்பெரிய வருத்தம் தான். அதை நீங்கள் ஆணித்தரமாகவே பதிவு செஞ்சிருக்கீங்க.
0: மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏனென்று சொன்னால் இத்தனை பெரிய ஒரு அடையாளமாக நின்றிருந்த அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குள்ளான ஒரு செய்தி தான். என்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சான்று அது. அதுவும் நீங்கள் குறிப்பிடுவது போல பௌத்தம் தோன்றிய இடம் இந்தியாவாக இருந்தாலும் கூட அந்த பௌத்த விகாரத்தை இங்கே அமைத்தவர்கள் யார் என்று பார்த்தால், தென்கிழக்கு ஆசிய பகுதியை ஆண்ட ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற அந்த அரசனுடைய முயற்சியில் தான் இங்க பெரிய ஒரு பௌத்த விகாரமே அமைக்கப்பட்டிருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணிமங்கலம் செப்பீடு தற்பொழுது நெதர்லாந்து நாட்டில் தான் இருக்கிறது. நமக்கு வழங்கிவிட்டார்கள், ஆனால் இன்னும் வந்து சேரவில்லை. இது இங்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் மக்களின் பார்வைக்காக எங்க வைப்பாங்க?
0: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்க இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இத வந்து எப்படியாவது நம்ம அந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லீடன் பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த அமைப்புகளும் அரசு ரீதியாகவும் நடுவன் அரசனுடைய தொல்லியல் துறை சார்பாகவும் ஏராளமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனா இறுதியாக சென்ற மாதம் மே 16 நம்முடைய இந்திய பாரத பிரதமர் அவர்களுடைய கரங்களில் அந்த தொன்மை சிறப்பு வாய்ந்த சோழர்களுடைய அந்த பொக்கிஷம் ஆணைமங்கலம் செப்பேடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது இந்தியாவிற்கு வருவது மகிழ்ச்சியான ஒரு தகவல். இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் அது எங்கு காட்சிப்படுத்தப்படும்? இத்தனை ஆண்டு காலம் யாரும் பார்க்க இயலாத ஒரு இடத்தில் இருந்த அந்த தொட்டு பார்த்து அந்த பழம்பெருமையை உணர முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு எங்கு வைக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில், அது தஞ்சையிலோ அல்லது கங்கை கொண்ட சோழபுரமோ கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனால் இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அதை சென்னை அரசு அருங்காட்சியகத்திடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாகையால் நம் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக மீண்டும் அந்த ஆணைமங்கலம் செப்பேடு நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் வந்து சேரும். அத்தனை பேரும் சென்று பாருங்கள், நம்முடைய சோழரின் பெருமையை அறிவோம். நம்முடைய அந்த சோழரனுடைய பெருமையை நம் கைகளால் தொட்டு உணரக்கூடிய

0: நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, நிச்சயம் சந்திக்கலாம், அந்த செப்பேட்டை தொட்டு உணரலாம்.
1: அருமையா சொன்னீங்க. அது 30 கிலோ எடை உள்ளது அப்படின்னு சொன்னோனே அது எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது நம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அனைவரும் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா சார்.
1: நிகழ்ச்சியின் நிறைவா இந்த கேள்வி வச்சுக்கலாம். நம்ம நிறைய துல்லியல் அகலாய்வுகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் அப்படி நிறைய பேசிட்டோம். இது கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது படிக்கணும்னு கூட ஆர்வம் இந்த நேரத்தில் ஏற்படும். நீங்கள் பணியாற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ், தரமணியில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நிறைய படிப்புகள் வந்து வழங்குறீங்க. இந்த தொல்லியல் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வகையில் அவர்கள் அதை ஆரம்பிக்கலாம், அந்த படிப்புகளை எங்கெங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
0: நிச்சயமா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இந்த நேரத்துல உங்கள் எல்லோரிடத்துல இந்த மாதிரி தொல்லியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தொல்லியல் நம்முடைய பழமை என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற, அகழாய்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லோருடைய மத்தியிலும் உண்டு. ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான நேரமும் எல்லோருக்கும் அமைவதில்லை. நம்ம பலதரப்பட்ட சூழல்கள், பணிச்சுமை காரணமாக நம்ம ஏதோ ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான வாய்ப்பை தமிழ்நாடு அரசினுடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழியாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு வகுப்புகள் ஞாயிறு தோறும், அதாவது வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஓராண்டு ஒரு பட்டய வகுப்பாகவே வழங்கப்படுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள், நீங்க கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க நிச்சயமாக அந்த விடுமுறை நாளை செலவழித்து கத்துக்க முடியும்னா, நீங்க நிச்சயமாக இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துல இந்த கல்வெட்டு தொல்லியல் இந்த மாதிரியான அகழாய்வுகள் குறித்த ஒரு வகுப்பினை நீங்க வந்து பயன்பெறலாம். அதோடு இல்லாம நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலும் கூட தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலையும் கூட இந்த மாதிரி தொல்லியல் குறித்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. இன்னைக்கு நிறைய தனியார் கல்வி நிறுவனங்களும் கூட முன் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில கூட இன்னைக்கு வந்து தொல்லியல் கல்வெட்டு சார்ந்த ஒரு வகுப்பை வந்து பட்டப்படிப்பையே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு முன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சை பகுதியில வந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் கூட இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருது. ஆர்வம் உள்ளவங்க நிச்சயமா நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த படிப்புகள் நீங்க படிக்கிறதுல உங்களுக்கு நிறைய வந்து பணி வாய்ப்புகளும் இருக்கு. அரசு துறைகள்ல பணி வாய்ப்புகளும் இருக்கு. மியூசியத்துல, கல்வெட்டு துறையில, தொல்லியல் அகழாய்வு துறையில ஏராளமான பணி வாய்ப்புகளும் இருக்கு. நிச்சயமா பயன்பெறுங்க.
1: இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பட்டய படிப்பு சொன்னீங்கல்ல, அது வேலைக்கு செல்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த படிப்பு சேர்க்கைக்கான அறிவிக்கை எப்போ வரும்? இதற்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கும்?
0: ரொம்பவே குறைவான ஒரு கட்டணத்துல ஒரு நிறைவான வகுப்பை வந்து இந்த உலக தமிழாட்சி நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு வார பயிற்சி, ஒரு மாத பயிற்சின்னு போனாலே நிறைய ஏராளமான பணங்களை நம்ம செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனா வெறும் ஒரு 3000 ரூபாய் கட்டணத்துல ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு கல்வியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தகுதியா வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்று நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், கல்வெட்டு, தொல்லியல், இது சார்ந்த அகழாய்வு சார்ந்த விஷயங்களை எளிமையா கற்றுக்கொள்ள முடியும்.
1: இதற்கான அறிவிக்கை எப்போ வரும்?
0: இதற்கான அறிவிக்கை வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுடைய இறுதியில டிசம்பர் மாதத்துல இதற்கான அறிவிக்கை வரும். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலான ஓராண்டு காலம் முழுவதுமாக இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8வது ஆண்டாக தற்போது நடந்து கொண்டு வருகிறது.
1: அருமையா சொன்னீங்க. முனைவர் ஜீவா அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒதுக்கி சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த ஒரு அருமையான உரையாடலில் பங்கு கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், இந்த வானொலி நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சோழர் காலத்து செப்பேடுகள். பங்கேற்றவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதின

புத்தகத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in
1: https://awards.gov.in

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில், நேரம் 12 மணி.
1: சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 10 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் என்பது இப்போ பெரிய சவாலா இருக்குது. கோடைக்கால வெப்பநிலை ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டே வருது. மழை பொழிவு கணிக்க முடியாத அளவுக்கு மாறி போயிடுச்சு. சில இடங்கள்ல வெள்ளம், சில இடங்கள்ல கடுமையான வறட்சியும் ஏற்படுது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மனிதர்களோட செயல்பாடுதான். அதிகப்படியான நெகிழி பொருட்களை பயன்படுத்துவது, தண்ணீரை வீணடிப்பது, தேவைக்கு மேல் வாகனங்களை பயன்படுத்தி காற்றை மாசுபடுத்துவது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையிலையும் தொடங்கணும். அதுக்கு நாம எல்லோரும் அன்றாடம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? துணிப்பை பயன்படுத்துவது, மழை நீர் சேகரிப்பது, மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுவது, இது மாதிரியான சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நாம நம்ம முன்னோர்களிடமிருந்து பெற்ற சொத்தாக இந்த பூமியை நினைக்காம, நம்ம வருங்கால சந்ததிகள்டேந்து பெற்ற கடனா இந்த பூமியை நினைத்து, அதை பாதுகாப்போடு அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது வெறும் இயற்கையை காப்பது மட்டுமல்ல, அது நமது ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது. விவசாயம் செழிக்கவும், குடிநீர் கிடைக்கவும், நோய்கள் குறையவும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்று உலகின் பல நாடுகள் பசுமை பொருளாதாரம் என்ற பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்காங்க. சூரிய மின்சாரம், மின்சார வாகனங்கள், மறுசுழற்சி தொழில்கள் அப்படின்னு வளர்ந்துட்டு வராங்க. சுற்றுச்சூழல்ன்றது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமாக இல்லாம எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பாகவும் மாறியிருக்கு. யாரோ ஒருவர் செய்வார் என்ற எண்ணத்தை மாற்றி நாம் என்ன செய்யலாம் என்ற கேள்வியை நம்ம கிட்ட கேட்டுக்கொண்டு, மரம் நடுவது, நீர் சேமிக்கிறது, நெகிழி தவிர்ப்பு என இப்போதே நம்முடைய பணியை

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேயர்கள் நினைவிற்கு நமது வானொலியில் இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் உயிரியல் முறையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நீர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் கற்பனையில் கலைவடிக்கும் தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா ஆகியோருடன் நேர்முகம்.

நேரம் 12:10 இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸ். இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் குளிப்பிறை எஸ் அருணாச்சல தேசிகர் அவர்கள் பன்னிசை பாடல்கள். முதலாவதாக மங்கையர்கரசி எனத் தொடங்கும் சம்பந்தர் தேவாரம்.

நேயர்கள் சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு ரசித்தது குளிப்பிறை எஸ் அருணாச்சல தேசிகர் அவர்கள் பன்னிசை பாடல்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,68,00,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21 தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22 தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும். அப்போ நீங்க இவ்வளவு நாள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் நம்ம ஊக்குவப்படுத்தணும். நம்மளோட மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். சோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது.

0: இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, தியா செட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி 936 KHz.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம்
4: 102.1.
3: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

மதுரகீதத்தில் இனி கரூர் தான் தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரிய நாயகி ஜோசிகா ஸ்ரீ கிருஷ் ஜெய்தேவ் ரமேஷ் காயத்ரி கரூர் ராயனூர் மணவை சாகுல் ஹமீது இவர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்கிறது நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து.

0: அணிவகுப்பா இது மதுரகிதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காவல்காரன் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கீரனூர் முகமது ஷஃபீக், முகமது சாலிக், ஜுவனா மரியம், முகமது சுஹைல், முகமது சல்மான் ஆகியோர்.
1: காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அவை குழந்தைக்குத்தான்.

கட்டி போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ இருவருக்கும்

0: பத்து மாத கணக்கல்லவோ மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது, அவள் குழந்தைக்குத்தான் முத்தம்.
1: மதுரகீதத்தில் இனி நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது. தீர்க்க சுமங்கலி படத்திற்காக பாடலை பாடுகிறார் வாணி ஜெயராம்.

0: மதுரகீதத்தில் இனிவரும் பாடல் நான் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் பெட்டவாய்த்தலையிலிருந்து நந்தகோபால்.
1: அடப்பாதங்களே நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்

ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போறாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும் தள்ளக்கடி கும் தள்ளக்கடி கும் தள்ளக்கடி கும்மா ஹை கும் தள்ள.

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

0: அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத எண்ணாத எண்ணாத போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உயிரியல் முறையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ் அவர்கள்.

0: பொதுவா தாவர பயிர்கள்ல நோயை விளைவிக்க கூடிய பாக்டீரியாக்கள் நிறையவே இருக்குது. அதே போல பூஞ்சைகள்ல வந்து நோயை விளைவிக்க கூடிய பூஞ்சாணங்களும் நிறையவே இருக்குது. இந்த இரண்டையுமே கட்டுப்படுத்த முக்கியமான பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையான பாக்டீரியாக்கள், எப்படி எல்லாம் தாவர பயிர்கள்ல செயல்படுது, முக்கியமா உயிரியல் முறையில இந்த பாக்டீரியாக்கள் எந்த வகையில எல்லாம் துணை புரியுது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நமக்கு நேர்முகம் மூலமா தர இருக்கிறாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க.
1: கலவை உரம் பண்ணை உரம் எல்லாம் கடைசி உழவில் போட்டு வைக்க.
2: பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த ரெண்டு பாக்டீரியாவோட வேலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு உயிரியல் காரணிகள். உயிரியல் காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வகைகள். தாவர பயிர்களில் வந்து நோயை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நிறையா இருக்குது. அதற்கு எதிராகவும் பூஞ்சைகளில் வந்து நோயை விளைவிக்கக்கூடிய பூஞ்சானங்களுக்கு எதிராகவும் இந்த பேசிலஸ் செப்டலிஸ் மற்றும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் ரெண்டும் எதிராக வந்து செயல்படக்கூடியது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய பூஞ்சானம் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு வந்து எதிராக வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
3: பேசிலஸும் சூடோமோனாஸ் ரெண்டுமே பாக்டீரியா.
2: ஆமாங்க.
3: சரிங்க, இது எந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க?
2: இந்த பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே அது ஈரம் அதிகமான இடங்களில் மட்டும்தான் அதோட வளர்ச்சிகள் வந்து மிக வேகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெல் தண்ணி நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக எல்லா பயிர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி அப்படிங்கிறது

0: வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த பேசிலஸும் இந்த சூடோமோனஸையும் நம்ம பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இலைகளில் வந்து வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதை வந்து இலைவழி தெளிப்பாக நம்ம வந்து இதை பயன்படுத்தலாங்க.
1: சரிங்க, இதே மாதிரி முன்னர் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் அந்த ட்ரைகோடர்மா விரிடி அந்த நுண்ணுயிரி பற்றி சொன்னீங்க, அவருக்கும் இந்த பெசிலஸ் சூடோமோனாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசங்க?
0: அதாவது வந்து ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான பூஞ்சாணம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பூஞ்சாணத்துக்கு எதிராக மட்டும்தான் வந்து இது செயல்படும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் இந்த சூடோமோனஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து பாக்டீரியா, பூஞ்சாணத்துக்கு எதிராகவும் செயல்படும், பாக்டீரியாவுக்கு எதிராகவும் செயல்படக்கூடியது. ஸோ வந்து நமக்கு வந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு காரணிகளுக்கு எதிராகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, இப்போ ட்ரைகோடர்மா விரிடி பற்றி நீங்கள் சொன்னதையும் கொஞ்சம் நினைவூட்டுவோம் நம்ம விவசாயிகளுக்கு, நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நினைவூட்டல் தான் அது. அது ட்ரைகோடர்மா விரிடி வந்து பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பயிர்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியில் பயன்படுத்தலாம். ஒரு கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க, திரவ வடிவில் இருந்தால் ஒரு 6 மில்லி அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று சொன்னீங்க. அது ஒரு 25 நாள் தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் 25வது நாள் திருப்பி நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 50 லிருந்து 60 கிலோ மக்கிய தொழு உரத்தில் வந்து 1 கிலோ வந்து ட்ரைகோடர்மா விரிடி கலந்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரியான திட்டங்கள் இதுக்கு பொருந்துமா எப்படிங்க?
0: இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட அதில் இருக்கக்கூடிய நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கும். பூஞ்சாணத்தை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து அதை விட இன்னும் ரொம்ப சின்ன, ரொம்ப நுண்ணிய உயிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி அப்படிங்கிறத பண்ணும் பொழுது இது எப்பொழுதும் பொதுவாக எந்த ஒரு பயிர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 10 கிராம் என்ற அளவில் வந்து சூடோமோனஸ்னாலும் பேசிலஸ்னாலும் பயன்படுத்தணும். 1 ஏக்கருக்கு இதுவும் அதே அளவு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தலாம். 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ அப்படிங்கிற அளவில் வந்து இதுவும் அதே மாதிரி வந்து தொழு உரங்களில் வச்சுருந்துட்டு அதை வந்து உற்பத்தி வந்து அதிகமானதுக்கப்புறம் 7 லிருந்து 10 நாளுக்கு அப்புறம் இதையும் வந்து மண்ணில் வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: இப்போ பெசிலஸோ இல்லை சூடோமோனாஸோ ஏதோ ஒன்று பயன்படுத்தணுமா இல்லை ரெண்டுத்தையும் கலந்து பயன்படுத்தலாமா எப்படிங்க?
0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஆராய்ச்சிகள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மொதல் பயன்படுத்தும் பொழுது பேசிலஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சதுன்னா பேசிலஸை பயன்படுத்தலாம், இல்லாட்டி சூடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்தலாம். ஆனால் வந்து சில வகையான தெளிப்பு வகைகள், அதாவது தாவர இலைகளில் வந்து வரக்கூடிய நோய்களுக்கும் இல்லாட்டி விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே வந்து கலந்து கன்சார்ஷியா அப்படிங்கிற ஒரு புது வகையான ஒரு ஃபார்முலேஷன்ஸும் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி விற்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்றாக சரி விகித அளவில் கலந்து அதை வந்து நம்ம வந்து விதை நிறுத்தி இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: ஓ, ரெண்டுத்தையும் கலந்து கூட பயன்படுத்தலாம். அது நீங்களே அந்த கலவையை நீங்களே செஞ்சு வச்சிருக்கீங்க, அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க?
0: கன்சார்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய
1: கன்சார்சியா
0: ஃபார்முலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிகள் செய்து அந்த அளவில் வந்து கலந்து அதை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். விவசாயிகள் வந்து நம்ம வந்து
1: தானாக கலந்துக்க கூடாது,
0: தானாகவே கலந்துக்க கூடாது. அதை வந்து சரியான அளவில் வந்து நாங்களே வந்து ஆராய்ச்சி செய்து கலந்து அதை கொடுப்போம்.
1: அப்போ விவசாயிகள் வந்து தனித்தனியாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக தான் பயன்படுத்தணும். ஒன்று வந்து பெசிலஸ் பயன்படுத்தணும் இல்லை சூடோமோனாஸ் பயன்படுத்தணும். இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் பெசிலஸை விதை நேர்த்தி பயன்படுத்திட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி 1 கிலோ விதை நெல்லுக்கு வந்து பெசிலஸ் 10 கிராம் சொன்னீங்க.
0: ஆமாங்க,
1: சரிங்களா? அதை பயன்படுத்திடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பெசிலஸ் கிடைக்கல, எனக்கு சூடோமோனாஸ் கிடைக்குது. அடுத்தது வந்து 25வது நாளா இது 10வது நாளா பயன்படுத்துறது?
0: நம்ம 25 நாளுக்கு அடுத்தது அதோட வேர்பகுதியெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் மண்ணில் வந்து நம்ம பேசிலஸ் கிடைச்சதுன்னா பேசிலஸ் பயன்படுத்தலாம், இல்லைனா வந்து அதுக்கு மாற்றாக கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சூடோமோனாஸ் ஃப்ளோரஸ்.
1: நான் ஆரம்பத்தில் பேசிலஸ் தான் பயன்படுத்தினேன், அதுவே தான் இப்போ பயன்படுத்தணுன்ற அந்த இடத்துல சட்டம் கிடையாது.
0: ஆ, இந்த இடத்துல அந்த மாதிரி.
1: ஆனால் நம்மளாம் வந்து ரெண்டுத்தையும் கலந்து பண்ணுறது தான் தவறு அப்படின்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம், விவசாயிகளாக வாங்கி வந்து அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் ஒன்றா கலந்து பயன்படுத்தும் பொழுது அதோட வீரியத்தன்மை வந்து குறையுதா இல்லை அதிகமாகுதா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதுக்காக தான் நாங்கள் ஆராய்ச்சி அளவுகளில் வந்து அதை வந்து முடிவு செஞ்சு அதுக்கு முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ரெண்டையும் கலந்து கன்சார்சியா அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொடுக்குறோம்.
1: அப்படி எனக்கு ரெண்டோட பயனுமே தேவைப்படும் அப்படின்றவங்க இந்த கன்சார்சியா அப்படின்றத கேட்டு வாங்கிக்கலாம்.
0: ஆ, கண்டிப்பாக.
1: சரிங்க, எவ்வளோங்க பெசிலஸ் செப்டிலஸ் எவ்வளோ 1 கிலோ, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் எவ்வளோ 1 கிலோ அப்படின்றதையும் சொல்லுங்களேன்.
0: இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தில் 1 கிலோ என்ற அளவில் வந்து கிடைக்கும். அந்த பாக்கெட்டோட விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய், அதோட ஜிஎஸ்டி வந்து 6% சேர்த்து 168 ரூபாய் அப்படிங்கிற அளவில் வந்து நாங்கள்.
1: ட்ரைகோடர்மா விரிடி அதே அளவு தான் சொன்னீங்க?
0: ஆ, இதுவும் அதே அளவு,
1: அதே அளவு தான் ரெண்டுமே. சூடோமோனாஸ்,
0: சூடோமோனாஸ் வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தில் அது இல்லை, அதுக்கு மாற்றாக வந்து நீங்க பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கறத வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவும் அதே வேளை தான்,
1: அதே தான். இப்ப பேசிலஸ் அப்புறம் வந்து ட்ரைகோடர்மா விரிடி இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் வந்து கிடைக்குமா எல்லா வேளாண் அறிவியல் நிலையங்களில் கிடைக்குமா இல்ல கல்லூரிகளில் கிடைக்குமா எப்படிங்க?
0: ஆரம்ப காலங்கள்ல அது மாதிரி தான் வந்து நாங்க அங்கங்க அந்தந்த ஆராய்ச்சி நிலையங்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அது மாதிரி கிடையாது. நீங்க வந்து பிளிப்கார்ட்ல அமேசான்ல வந்து எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறோமோ டிஎன்ஏ அக்ரிகார்ட் அப்படிங்கிற நம்ம போர்ட்டல்ல வந்து இதை வந்து நாங்க சேல்ஸ் பண்றோம். நீங்கள் தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் நீங்கள் வந்து

0: இந்த ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதை
1: வீட்டுக்கே வந்துடும்.
0: வீட்டுக்கே வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம்.
1: இது மாதிரி ஒரு பயன்படுத்துறதுனால, நுண்ணுயிரி பயன்படுத்துறதுனால விளைச்சல் அதிகமாயிருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கா எப்படிங்க?
0: இதுக்கான ஆராய்ச்சியோட முடிவுகளை வந்து நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்லேயோ இல்லை வந்து எங்கே ஒரு புத்தகமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இதை தொடர்ந்து ஆராய்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை வந்து சொந்தமாக வந்து பயன்படுத்தி எந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பயன்பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற சிறப்பு கட்டுரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா
1: வாக்கு மூலமே இருக்குன்றீங்களா?
0: வாக்கு மூலமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விவசாயிகள் வந்து உங்களோட வளர் வேளாண்மை புத்தகத்தில் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு இதுக்கான சாட்சி.
1: சரிங்க. இந்த பெசிலஸ் செப்டிலஸும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸுமே அதே மாதிரி ஒரு 100 நாள் பயிர் அப்படின்னா 3 முறை கொடுப்பது நல்லது. அதாவது விதை நேர்த்தி, அப்புறம் 25வது நாள், அப்புறம் ஒரு 60வது நாள் போல கொடுக்கறது நல்லதுன்றீங்களா?
0: ஆமாம், மண்ணில் வந்து இடலாம். காய்கறி பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம விதை நேர்த்திகள் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்க முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நர்சரியில் இருக்கக்கூடிய அந்த நாற்றுகளை வந்து பறித்து அது வந்து நடவு வயலில் வந்து நடும் பொழுது அந்த நேரத்தில் அந்த வேர் பகுதிகளில் வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது பெசிலஸ் செப்டிலிஸ்ங்கிறத வந்து தண்ணியில் வந்து கரைச்சி அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம்.
1: அதே மாதிரி காய்கறி நாற்றுகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கு.
0: நாற்று பயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம்.
1: ஆனால் பொதுவாக ஒரு வருத்தப்பட்டு நான் பார்த்துருக்கேன், விதையோடவே இப்போ வந்து அரசு கிடங்குகளில் விதை வாங்கும்போது இந்த சூடோமோனஸ் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொட்டலத்தை சரியாக விவசாயிகள் பயன்படுத்துறதுல அது அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு இதை வந்து விதை நேர்த்தி பண்ணாமலேயே நாற்றங்காலுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வருத்தப்படுறதை நான் பார்த்துருக்கேன்.
0: இல்லை, ஒரு காலங்களில் வந்து அது மாதிரி வந்து வேளாண்மை துறைகளில் வந்து நானும் அது மாதிரி வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க
1: விழிப்புணர்வு
0: அப்படிங்கிறது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்திருக்குது. ஆனால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து நாங்களும் விவசாயிகளுக்கு வந்து இது மாதிரி வந்து சொல்லும் பொழுது அவங்களும் வந்து ஆர்வத்தோடு வந்து அதை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அவங்க வந்து இப்போ எல்லாமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. யாருமே வந்து இது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு யாருமே வந்து அதை தள்ளி.
1: இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் பயன்படுத்துறதுனால இடுபொருட்கள், மற்ற ரசாயன இடுபொருட்களுடைய செலவு குறையுதா, அதில் ஏதாவது ஆய்வுகள் இருக்கா எப்படிங்க?
0: கண்டிப்பாக இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் கிடையாது, மண்ணில் இருக்கக்கூடிய கிடைக்காத வடிவத்தில் இருக்கக்கூடிய நுண்ணூட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய பகுதிகளை மாற்றக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா தாவர ஊக்கிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் செப்டிலிஸும் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணி அதோட நிலைப்புத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துதுங்க.
1: ரசாயன உரத்தை பயன்படுத்துறதோட இது செலவு அதிகமாக இருக்குமா எப்படிங்க?
0: நம்ம ரசாயன உரத்தை பயன்படுத்துறத விட செலவு வந்து கம்மியாகும். ஆனால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து இதோட நன்மைகள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பூச்சி நோய் தாக்கங்களும் இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு மாற்றாக வந்து நம்ம வந்து உடனே வந்து நமக்கு இதோட ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நம்ம வந்து மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடவையில் வந்து இல்லாமலே வந்து போயிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரியல் முறைகளில் வந்து என்றைக்கும் வந்து ஏற்படக்கூடியது இல்லை.
1: நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுண்ணுயிர்களை வந்து பயன்படுத்துவது வருமுன் காப்போம் அப்படின்னு வச்சுக்கலாமா? வரத்துக்கு முன்னாடி இதை பாதுகாக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு அறிகுறி வருது, அந்த அறிகுறி வந்த பிறகு இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனுடைய செயல்திறன் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதனால வருமுன் இதை பயன்படுத்துவது நல்லது. இதை வந்து ஒரு டிஃபால்ட்டா இதை வந்து எப்படி தண்ணி விடுறோமோ அது மாதிரி ஒரு பயிர் நம்ம வளர்க்கும் போது இந்த 2 நுண்ணுயிரியும், அதாவது 2 நுண்ணுயிரிகள்னா ட்ரைகோடர்மா விரிடி ஒன்று, பெசிலஸ் செப்டிலஸ் ஒன்று, இன்னொன்று சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ஒன்று, இது மூணுத்தையுமே நம்ம வந்து வருமுன் காப்பதற்கு பயன்படுத்தலாம் போல தெரியுது இல்லைங்களா?
0: மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரியல் காரணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வருமுன் காக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சிறந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனாலும் சில இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேதியியல் முறைகளை வந்து நம்ம வந்து கையாளுறதை விட நமக்கு வந்து உயிரியல் முறை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து
1: உயிரியல் முறை அப்படின்னு வரும்போது இவங்க 3 பேரை நம்ம மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பா
1: இவங்க தான் அடிப்படையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாங்க.
1: நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள், இதை வந்து நம்ம இனம் கண்டு அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, முனைவரையும் ராஜேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 95 66 94 83 19. மீண்டும் ஒரு முறை முனைவரையும் ராஜேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 95 66 94 83 19. இப்போ நீங்கள் வந்து ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஆமணக்குக்கு வந்து இந்த பெசிலஸ் செப்டிலஸும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸும் பயன்படுத்தலாமா எப்படிங்க?
0: இது விதை நேர்த்திக்கு பயன்படுத்துறத விட மண்ணில் வந்து வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய நமக்கு இந்த ஆமணக்கில் வந்து வரக்கூடிய ஒரு நோய், அதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் விதை நேர்த்தி

0: பண்ணுறதை விட நமக்கு வந்து மண்ணில் வந்து இதோட பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த வாடல் நோய்களை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து காய்களில் வந்து வரக்கூடிய நோய்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கன்சாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது காய்களில் வரக்கூடிய வாடல் நோய்களுக்கு வந்து எதிராக வந்து இதுக்கான ஆராய்ச்சிகளை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதையும் வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிடலான் இருக்கிறோம்.
1: அடிப்படையாக இதில் வந்து இரண்டே வித்தியாசங்கள் தான். ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்றது வந்து கொஞ்சம் வறட்சி பகுதிகளில், வறட்சி பகுதியில் வளரக்கூடிய பயிர்களில் பயன்படுத்தக்கூடியது. பெசிலஸ் செப்டிலஸும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸும் கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்கள் அந்த இடங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படின்றத வலியுறுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி ஐயா.

தாவரங்களுக்கு தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள்ல இருந்து பாதுகாப்பு தரது மட்டும் இல்லாம மண்ணுல கிடைக்காத வடிவத்துல இருக்கக்கூடிய நுண்ணோட்டங்களை எளிதா தாவரங்களுக்கு எடுத்து செல்றதுல பேசிலஸ் சப்டிலஸும் சூடோமோனஸ் புளோரசன்ஸும் அதோட நிலைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல துணை புரியுது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க.

0: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் உழைப்பை மூலதனமா வச்சு வெற்றியை விதைக்கும் மனிதர்களோட சுவையான சந்திப்புகளும் பயனுள்ள தகவல்களும் தர வருகிறது உழைப்பவர் அரங்கம். படைப்பாற்றலுக்கு எல்லையே இல்லை. மனசுல உதிக்கிற சின்ன கற்பனைய கூட அழகிய கலை படைப்பா மாத்தக்கூடிய திறமை சிலருக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். அப்படி கற்பனையில களை வடிக்கிற தஞ்சாவூர் எஸ் அருண், சரண்யா இவங்களைத்தான் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். தங்களது திறமையாலும் உழைப்பாலும் படைப்பாற்றலாலும் கலை உலகில் இன்னைக்கு சிறப்பா வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட புதிய சிந்தனைகள், அழகிய கைவினை படைப்புகள், வண்ணமயமான கலை அனுபவங்கள்னு பல சுவாரஸ்ய அம்சங்களோட நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு.
1: வணக்கம் அருண்.
2: வணக்கம் மேடம். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். இந்த தொழிலை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் எங்களுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் தான். சின்னதா ஒரு பண்ண மினியேச்சர் ஆர்ட்டை நாங்க வந்து சோசியல் மீடியால போனப்ப நிறைய பேர் அது வியூ பார்த்துட்டு அது மூலமா எங்களுக்கு பிசினஸ் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பண்ணதுதான் போட்டு போட்டு அதை ஏன் தொழில வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா ஆர்ட்ஸ்ல ரெசின் ஆர்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் மினியேச்சர் போட்டோ ஃப்ரேம் எப்படி பண்றது, அப்புறம் ஹேண்ட் காஸ்டிங் எப்படி பண்றது, கிளேல வந்து மினியேச்சர் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எங்க மூலமாவே ஒரு 10-15 பேர் பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் ஆயிட்டாங்க.
1: பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மை செய்யக்கூடிய வகையில இருக்கணும் அப்படின்றதான் பாக்குறாங்க. முயல் வளர்க்கறாங்க, ஆடு கோடி வளர்க்கறாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காளான் உற்பத்தி, இப்படி சின்ன சின்ன தொழில்கள் தான் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இந்த மினியேச்சர் இதுல வந்து ஆர்வம் வந்தது?
2: மினியேச்சர்னு பொறுத்த வரைக்கும் மேடம் நிறைய பேர் பண்ணல. நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. இந்த தொழிலை எப்படி நம்ம கொண்டு போகலாம் பெருசா அப்படின்னு யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த A4 சைஸ் இந்த மாதிரி சைஸ் வேரியண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பாக்குற விஷயத்த அப்படியே போட்டோ ஃப்ரேமா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து யோசிச்சது எங்களோட ஒய்ஃப் தான். ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றேன் எங்களுடைய எக்ஸாம்பிள் வச்சு, அதாவது நாங்க இருக்கிற லிவிங் ஹால அப்படியே ரீக்ரியேட் பண்ணாங்க. பண்ணிட்டு என்கிட்ட காட்டினாங்க. நான் வந்து உடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா மக்களுக்கு இது பிடிக்கும், நீங்க எடுத்து சும்மா சோசியல் மீடியா மூலமா நம்ம வந்து ரீச் பண்ணலாம்னு போட்ட ஆரம்பிச்சது. வைரல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அது மூலமா நிறைய பிசினஸ் வரதுனால இதை ஒரு தொழிலாவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எப்படி இதை பண்ண முடியும்னா, ஒரு விஷயத்த பாக்குறோம், அது அவங்களோட போட்டோ இப்படிலாம் இருக்கும், அவங்க டேபிள்ல இந்த பொருளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம உட்காந்துருக்கோம், இதையே நாங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம். ஒரு 4 மைக் வச்சுட்டு ஒரு டேபிள் செட் பண்ணி நீங்க உட்காந்து பேசுற மாதிரி அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணும் போது அவங்க பார்க்கும் போது இந்த கிஃப்ட் வாங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.

0: அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்றது
1: இல்லையா,
0: அது வந்து மெமரிஸ்ல என்னைக்குமே இருக்கும். வணக்கம். வீட்டுல பெண்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கதான் செய்யும். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, எங்க நமக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்றாங்க. பி பட்டதாரி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வேலையும் பார்த்திருக்கீங்க, உட்கார்ந்த இடத்துல அந்த வருமானத்தை விட இந்த மினியேச்சர் எதுக்காக வந்து வருது அப்படின்றத நீங்க எப்படி வந்து பண்ணீங்க?
2: நம்ம வீட்டுல இருந்து பண்ணணும், குழந்தைங்களையும் நான் பாத்துக்கணும், இருக்கிற டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். ஏன் இதை நம்ம வீட்டுல இருந்தே ஆன்லைன்லயே பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் ஸ்டார்ட் அப். என் ஹஸ்பண்ட கேட்டப்ப கண்டிப்பா நீ பண்ணு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு இனிஷியல் பேமெண்ட் எனக்கு கொடுத்தாங்க, அது மூலமா நான் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த விஷயம். ப்ராஃபிட்ட பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்றப்ப நம்மளோட விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே கண்டினியூவா ஒரு சின்ன பெட்ரூம்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரௌண்ட் 4 to 5 இயர்ஸா நான் அதே ரூம்லே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தேன், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணோம். பொலிட்டிக்கல் ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே எங்களுக்கு சக்சஸ் கொடுத்துச்சு. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பர்சனலாவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ப்ராப்பர் பிசினஸா பண்ணணும்னு சொல்றப்ப, நாங்கள் ஹைதராபாத்ல இருந்தோம், என்னால அங்கிருந்து என்னால சக்சஸா கொண்டு போக முடியல, இன்னும் ஃபர்தரா நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல. அவரோட ஜாப் வந்து ஹைதராபாத், நாங்க அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி தமிழ்நாடுக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நானும் என் குழந்தைங்க மட்டும் தான் இருந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஷாப் ஓபன் பண்ணி நான் ஓரளவு நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட சப்போர்ட் மூலமா நம்ம ரெண்டு சேர்ந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நாங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்தே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேம். இப்ப ஹஸ்பண்ட் சப்போர்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியம். நாங்க கிளாஸ் நிறைய எடுக்கிறோம், எடுக்கிறப்ப அவங்க சொல்றது, மேம் எங்க ஹஸ்பண்ட கேட்டு சொல்றேன், என் ஹஸ்பண்ட் இதை போட்டினா இன்வெஸ்ட்மெண்ட் வருமா ப்ராஃபிட் வருமானு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா எதுவுமே அச்சீவ் பண்ணிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்ப குடும்ப தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வேலைகள் இருக்கும், அதுலயும் வந்து உங்களுக்கு 2 குழந்தைகள், அந்த குழந்தைகளை பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்கும், அதுக்கப்புறம் வெளி வேலைகள் எல்லாமே இருக்கணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க கணவர் வந்து ஹைதராபாத்ல இருந்தப்ப எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான் இருந்திருக்கும், இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல. இந்த கற்பனை உலகத்துல வாழ்றவங்களுக்கு தான் அந்த இது நிறையவே தெரியும். என் வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய இடம் அப்படின்றப்ப இதை நான் எப்படி வந்து அழகா வந்து மாத்த முடியும் அப்படின்றது கற்பனைக்கு உகந்ததுதான். அந்த கற்பனை வாழ்க்கைக்குள்ள எப்படி நீங்க போனீங்க?
2: நம்ம பண்ற விஷயங்களை இப்ப என்னோட மேரேஜே பாத்தீங்கன்னா நடந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு மறந்துச்சு, அதை நம்ம ஞாபகமா வச்சுக்கணும்னா என்ன பண்றது, போட்டோ நம்ம எப்பயுமே பாத்துட்டு முடியாது. பட் அந்த ஸ்டேஜே நம்ம ஏன் ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ரேமா வைக்க கூடாது அப்படிங்கிறப்ப, இப்ப எங்களோட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சோ, எங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க ரெண்டு பேரும் இருந்தது, அப்படியே நான் ஒரு மினியேச்சர் செட்டப்பாவே பண்ணியிருந்தேன். அது எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒருத்தங்க ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுங்கிறது என்ன கிஃப்டா இருக்கும், அவங்களோட ஆஃபீஸை வந்து அவங்க ஞாபகமா வச்சுக்கிறதுதான். அதையே நம்ம வந்து கிஃப்டா பண்ணி கொடுக்கறப்ப நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் கிஃப்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆபீஸே ரீக்ரியேட் பண்றது, அவங்களோட இருக்கிற இடத்தே இருக்கப்ப அவங்களோட ஞாபகங்கள் அப்படியே இருக்கும் இல்லையா,
0: வாழ்க்கையை வந்து மீண்டும் கொண்டு வர்றது.
2: ஆமா,
0: அந்த வாழ்க்கை தருணம் வந்து மறக்க முடியாத இயல்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப அருணையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைதராபாத்ல இருந்தேன்னு சொன்னீங்க, கண்டிப்பா வந்து கை நிறைய சம்பளம் இருந்திருக்கும், வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகலாம். எதற்காக நீங்க இங்க மாறி வந்தீங்க, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு?
1: நம்ம வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் இருந்தோம், ஹைதராபாத் அப்புறம் வந்து சென்னை இந்த மாதிரி இருந்தபோது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டியோட லைஃப் தான் அதிகமா இருந்துச்சு. இப்ப கிராமிய வாழ்க்கைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு, எல்லாமே மாற்றங்கள் தான்.
0: எந்த கிராமத்துல இருக்கீங்க?

0: எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட லைஃப் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கிராமிய வாழ்க்கைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு, எல்லாமே மாற்றங்கள் தான்.
1: எந்த கிராமத்தில் இருக்கீங்க?
0: இப்போ வந்து கடையக்குடின்னு ஒரு கிராமத்தில் இருக்கும். திருவரம்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகணும்.
1: சரிங்க.
0: நம்மளுடைய சொந்த நிலம் அது. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கியிருந்த நிலத்திலே சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை. வாடகை கொடுத்து தான் ரொம்ப நாளாக வாழ்ந்துகிட்டே இருந்தோம். வீடாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், எல்லாமே சொந்த நிலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தூரம் தான் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து, இருந்தாலும் சொந்த நிலத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சிட்டோம். திறக்கிறதுக்கு முன்னாடி வேலைகள் அங்கே ஆரம்பிச்சிட்டோம், வேலைகள் அங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே. எங்களுடைய முக்கிய பணிகள்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஃபோட்டோ ஃப்ரேம் முதல் எங்களுடைய யூஎஸ்பி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இதுதான் எங்களுடைய பேசிக் ப்ராடக்ட். இது இல்லாமல் நம்ம கார்பரேட்டுக்கு பண்ணுற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுவோம். எம்டிஎஃப்ல பண்ணுற கிஃப்ட், எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க, இந்த மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு, அது மூலமாக செய்யக்கூடிய எல்லா கிஃப்ட் ஐட்டம்ஸும் நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நம்ம பென் ஸ்டாண்ட் கொண்டு வரலாம், பெரிய பெரிய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எம்டிஎஃப். ஏன்னா அது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, அஃபோர்டபுளாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் ஈஸியாக கொடுக்க முடிய அளவுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எம்டிஎஃப்ல தான் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம அக்ரலிக் கிஃப்ட் ஐட்டம்ஸும் பண்ணுறோம். ரிட்டர்ன் கிஃப்ட், அதாவது கல்யாணம் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இது இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ரெசின் கலைகள் மூலமாக நம்ம பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக நடந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெசின் கிளாக் வந்து நல்ல முறையில் போச்சு. பெரிய பெரிய தலைவர்களுக்கே நாங்கள் டைரக்டாகவே கொடுத்துருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது இல்லாமல் அவங்கள பற்றி நாங்கள் பேசி போடுறது இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வியூஸ் ஒரே ஒரு வீடியோக்கும் போயிருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: கலை மீது காதல் கொண்டவர்களுக்கும் புதிதாக கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கும் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அழகான சந்திப்பு.

0: கைகளில் திறமையும் மனசில் ஆர்வமும் இருந்துச்சுன்னா சாதாரண பொருளை கூட அழகிய கலைப்பொருளாக மாற்ற முடியும். அப்படி நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை காலத்துக்கு நினைவில் வச்சுக்கிற கலை வடிவம் மாற்றி தர தஞ்சாவூர் எஸ் அருண் சரண்யா அவங்களோட கலை அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அதெல்லாம் சொல்லி தரீங்க அப்படின்றீங்க, இதை வந்து மாணவர்கள் மத்தியில கொண்டு போவீங்களா இல்ல கிராமப்புறங்களுக்கு இல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு மட்டும் சொல்லி தரீங்களா?
2: இப்போ பாத்தீங்கன்னா தெரிந்த நபர்கள் எல்லாம் யாருமே கிடையாது மேம், நம்மளுக்கு இன்ஃபுளுயன்ஸ் மூலமா தான் நம்ம வருது. எப்படின்னா இன்ஃபுளுயன்சர்ஸ்னா நம்ம வெளியில கொடுத்து பண்ணலாம். நான் முன்னாடி இவங்க இருந்தப்ப இன்ஃபுளுயன்சர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தொழில்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நானே சொல்லியிருந்தேன், நான் ஒரு யூடியூபரா இருந்தேன், எனக்கு 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இது மூலமா எனக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பேச்சு திறமை இருந்ததுனால நான் என்ன பண்ண பேசி போட ஆரம்பிச்சேன். அதாவது முன்னாடி நின்று பேசி போட்டதோட வாய்ஸ் ஓவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அது மூலமா எனக்கு நிறைய பிசினஸ்கள் வந்துச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை பத்தி நாங்க ஒன்னு போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அது மூலமா எங்களுக்கு நிறைய பிசினஸ் வந்துச்சு. இது மாதிரி பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆபீஸோட செட்டப்ல அவங்க உட்கார்ந்துருக்க மாதிரி அவங்க பின்னாடி கட்சி கொடிகள்லாம் வச்சு பண்ணனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: அரசியல் இல்லாம நமக்கு வந்து வேற என்ன பண்ணிருக்கீங்க?
2: அரசியல் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் HODs எல்லாம் இருக்காங்களா மேடம், அவங்க வந்து அவங்களுடைய அறையை அப்படியே நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்புறம் நிறைய கார்பரேட் கம்பெனிஸோட MDs அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா ஒருத்தவங்க வந்து பல வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க உட்காந்துருந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் அதாவது அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அவங்க வாங்கின எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அவங்க ரூமை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அவங்க கண்ணிலேருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கண்ணீரோட தான் போன வாங்கினாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா ஒருத்தவங்க எனக்கு மறக்க முடியாது, அவங்க அவங்களோட மகள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, என்ன கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய ஆஃபீஸ் உட்காந்துருக்க இடமும் சுற்றி என்னென்ன விஷயங்கள் அவங்க வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரலாம், கண்டிப்பாக அவங்க வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னிருந்தாங்க. கொடுத்த உடனே கண்ணீர் மழங்க மழங்க அப்படியே வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்க மகளை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கிஃப்டிங் துறையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யறது நாங்க இருந்தாலும் அவங்க வாங்குறவங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும், ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துல அவங்க வாங்கும் போது அவங்க கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் செஞ்சதுங்கிறத விட அவங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும்.
1: அதாவது ஒரு இடத்தை பாக்குறீங்க, அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்றீங்க அப்படின்னு நீங்க போய் பார்த்து அந்த மினியேச்சர் பண்ணுவீங்களா, உங்களோட ஓன் ஐடியாஸ்ல வச்சு பண்ணுவீங்களா?
2: நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கிட்ட உட்காந்து பேசணும் மேம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அவங்களுடைய இன்புட்ஸை நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவோம், அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்க, எதை எதை கொண்டு வர முடியும்னு பொறுமையா யோசிப்போம். ரெண்டு பேரும் பேசி ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிராச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க கொடுக்குற போட்டோகிராஃப்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற சஜஷன்லாம் கொடுப்போம், இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அவங்க அவங்களோட சஜஷன் கொடுப்பாங்க, ரெண்டு பேருடைய இன்புட்ஸை சேர்த்து தான் நம்மளால அதாவது கூட்டு முயற்சியாக தான் இது பண்ண முடியும். தனியாக நாங்கள் டிசைட் பண்ணி பண்ணோன்னா அவங்களுக்கு விருப்பங்கள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வியூவில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது, இது இப்படி தான் வருமோ அப்படி தான் வருமோன்னு அவங்களுக்கு எதுவுமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்படி தான் வாயால் சொல்கிறதோட அவங்கள்ட்ட இப்படி தான் வரும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணி காட்டுவோம், ஓ இப்படி வரும்னு அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுவோம். அதுலேயும் இப்போ ரீசெண்டாக வந்து ஏஐயோடைய ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மேடம். நீங்கள் சொன்னது போல் கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மாணவி வந்து டாக்டர் ஆகணும் ரொம்ப பெரிய ஆசை அவங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா அதை பத்தியே சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்குமே நான் டாக்டரை பத்தி இது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ன்ற இருந்தப்போ இந்த ஏஐ வந்தப்போ அப்படியே கிரியேட் பண்ணோம். டாக்டர் உட்காந்துருக்க மாதிரியும் அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் போடுறது அதெல்லாம் பார்த்தாங்க, அதை கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தப்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அச்சீவ் பண்ண மாதிரியே ஒரு சந்தோஷத்தோட எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க.
1: அந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த பொண்ணோட லட்சியம் வந்து நிறைவேறி இருக்கும். அதாவது நான் டாக்டர் அப்படின்றத கனவுலகத்தில் அவங்க வந்து நிறைவேற்றி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கான முயற்சிகள் தொடரணும் இல்லையா?
2: கண்டிப்பாக
1: இது வந்து ஒரு அவங்க கனவை நோக்கி போகிறதுக்காக அந்த படம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒரு மினியேச்சர் செய்கிறீங்க அப்படின்னா இதற்குரிய வேலைப்பாடுகள் என்னென்ன இருக்குது, இதை நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எங்கேருந்து பொருட்களை கலெக்ட் பண்ணுவீங்க, இது

0: உங்களுடைய பங்குகள் என்னென்ன
1: இருக்கு? மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் தான் மேம். இப்போ இந்த பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓன் பிரிண்ட் அவுட் தான் உள்ளே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே லோக்கல் சோர்ஸில் தான் மேம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எதுவுமே வெளியிலேருந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே மேனுவல், லைக் பேப்பர் தான். அந்த பேப்பரை நம்ம வந்து எல்லாமே மேனுவலாக பண்ணி அந்த ஃபர்னிச்சர் முதற்கொண்டு மேனுவலாக கிரியேட் பண்ணுறது தான். ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மட்டும்தான் அண்ட் லைட், அவ்வளோதான். அதை தாண்டி இல்லை யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பேப்பர். அந்த பேப்பரை நம்ம வந்து ஃபர்னிச்சராக கிரியேட் பண்ணுறது தான் மேம் இருக்கும்.
0: இப்போ இதுக்கு வந்து கற்பனைகள் கொண்டு வரணும் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்போ ஒரு தாய் தந்தை இருவரும் இருக்காங்க, அப்போ அவங்களுக்குரிய கற்பனைகள் இப்போ வந்து நான் வாழ்ந்த வீடு, நான் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகளையும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, சில பேர் வந்து துயர செய்திகள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்க
2: இருக்கு மேம். அதாவது ஒரு தந்தை இழந்த மகன் இருந்தாங்க, அவங்க வந்து மிலிட்டரியில பணியாற்றிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது என்ன பண்றதுன்னு எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. இதை ஏதாவது உங்க ஃப்ரேம்ல வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம சொன்னோம் ரெசின் மூலமா இதை வந்து ப்ரிசர்வேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஃப்ரேம்ல எல்லாத்தையும் அவங்க அப்பா யூஸ் பண்ண எல்லா பொருளையும் நம்ம கொண்டு வந்துடலாம். அவங்க யூஸ் பண்ண கேப், அப்புறம் வந்து அந்த வாங்கின மெடல், அவங்க யூஸ் பண்ண பேனா, அப்புறம் அவங்க டைரி, முழுக்க முழுக்க அவங்க என்ன ஞாபகங்கள் எல்லாம் இருக்கோ ஒரு பெரிய ஃப்ரேம்ல வச்சுட்டு அவங்களுடைய புகைப்படமும் வச்சு மேல ரெசின் போர் பண்ணிருந்தோம். ரெசின் போர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஹீல் ஆகி பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு பயங்கர ஒரு கனெக்டிவிட்டியா இருந்துச்சு. கண்டிப்பா அவங்க வீட்டுல அவங்க வைக்கும் போது அவங்களுக்கு ஞாபகங்கள் பயங்கரமா வரும். அதை பார்த்துட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் மௌனமா இருந்தாங்க, அழுகல, எதுவுமே பண்ணல. அவங்க அப்பாவை அப்படியே பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பேர் வந்து ரெசின் ஆர்ட்ல ப்ரிசர்வேஷன் பண்ற, அவங்களுக்கு அவங்க அப்பா கூடவே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்வு இருக்கும் மேம்.
0: இப்ப ரெசின் ஆர்ட் அப்படின்னு சொல்றீங்களே, இது வந்து ஒரு மனரீதியான உணர்வுகள் தான். அந்த மனரீதியான உணர்வுகளை வந்து நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்றப்ப அதுல உங்களுடைய பங்கு இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்றப்ப நினைவுகள் நம்ம கூட இருக்குது, ஓகே தான். இதை வந்து நம்ம மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல?
2: கண்டிப்பா மேடம். சில பேருக்கு அது விருப்பம் இருக்கும், சில பேருக்கு அது விருப்பம் இருக்காது. பாத்தீங்கன்னா இறந்த உடனே அவங்களோட பொருட்கள்லாம் தூரத்திலேயோ இல்ல மேலத்திலேயோ அவங்களோட நினைவுகள் நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் எல்லாமே நினைவுகள்ல தான் மேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட பற்கள் இருக்குல்ல, அது வந்து சேமிச்சு கூட வைக்கிறாங்க. அப்புறம் அந்த கர்ப்பப்பையுடைய இது விந்தணுக்கள் எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. ரத்தத்தை கூட அவங்க வந்து எடுக்கிறாங்க, ஏகப்பட்டது பண்றாங்க மேம். அதாவது இந்த கர்ப்பப்பை கட் பண்ண கிளிப் முதற்கொண்டு அதை வச்சு பண்ண சொல்றாங்க. வர வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் அவங்களுக்கு வந்து எதை பண்ணாலுமே அவங்க கூட அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து ஒரு ஆர்ட்டா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும்.
0: இந்த கைவண்ணத்தில் கலைநயத்தை கொண்டு வர நீங்க வந்து பலவிதமான யோசனைகள் வந்து இருக்கும் கண்டிப்பா. இப்ப இதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க, இதுக்கு வந்து எப்படி விலை நிர்ணயம் பண்றீங்க, எத்தனை வாரங்கள் அல்லது எத்தனை நாட்கள்ல நீங்க வந்து ஒரு பொருளை செய்வதற்கு எடுத்துக்கொள்வீங்க?
2: பேஸ்ட் அப்பான் நம்ம ப்ராடக்ட் தான் மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மினியேச்சர் ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 3-5 நாள், முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், உட்காந்து அவங்களுக்கு என்ன விஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை விஷனரியாக கொண்டு வருவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிப்போம். ப்ராடக்ட் ஆல்ரெடி ரா மெட்டீரியல்ஸ் நாங்கள் பண்ணி வச்சிருப்போம், அது மூலமாக நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3-4 நாட்களுக்குள்ளேயே முடிச்சிருவோம். ரொம்ப அர்ஜென்டாக இருந்துச்சா 6-7 நேரத்தில் கூட முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்மள்கிட்ட. நம்மள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, மொத்தம் 5 எம்ப்ளாயீஸ் நம்ம கூட இருக்காங்க, 5 பேருமே பெண்கள் தான். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரணும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கே நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம்.
0: அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த 5 பேரும்?
2: 5 பேரும் என் மனைவி சொல்றது அத்தனையும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்.
0: நீங்க என்ன கொடுப்பீங்க அவங்களுக்கு, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு?
1: கஸ்டமர்கிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் பேசிடுவோம் என்னென்ன அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படியே அவங்ககிட்ட கொடுப்போம். ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த 4 பொண்ணுக்கும் ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பேன். ஒருத்தங்க லைட் செட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாரும் எல்லாருமே பண்ணிட முடியாது. ஸோ யார் யார் நல்லா ஸ்பெசிஃபிக்காக நல்லா டாஸ்க் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுலேயுமே நிறைய கரெக்ஷன்ஸ் கஸ்டமர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கரெக்ஷன்ஸை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அதை பேக் பண்ணி சேஃபாக கொரியர் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும் எங்களுக்கு.
0: இவங்களுக்கு பயிற்சிகள் உண்டா?
1: இவங்களுக்கு நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் அப்படிங்கிறப்ப எங்களோட முறைப்படி நாங்கள் பயிற்சி கொடுப்போம்.
0: இந்த வகையில் பயிற்சிகள் கொடுப்பீங்க நீங்கள்?
1: ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம கஸ்டமர் கொடுக்கறது, ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பர்சன் நிற்கிறப்ப என்ன சைஸ் இருக்கும், அந்த சைஸை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் இன்னொரு வந்து கட் பண்ணுறது. சாதாரணமாக நம்ம கட் பண்ணி ஒட்டிடவும் முடியாது, கட்டிங்கில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ், ஸோ அது நம்ம ஒரு இது சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட்டாக ஒரே ஃபர்னிச்சர் கிடையாது, நம்மள்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றுக்குமே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருவேன். அந்த மெஷர்மெண்ட் படி அவங்க கட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறது தான் டாஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம கிளாஸில் சொல்லித்தரப்போ இன்னும் டீட்டெயிலிங்காக அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி அவங்க பண்ணணும் அது முதக்கொண்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவோம் கிளாஸில்.
0: இப்போ ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி எடுப்பீங்க நீங்கள், அதுக்கு வந்து எதுவும் தனி கட்டணங்கள் உண்டா?
2: எல்லாத்துக்குமே கட்டணங்கள் இருக்குது மேம், குறைந்தான பட்சத்தில் தான் நம்ம

0: சார்ஜ் பண்ணுறோம். ஆன்லைனில் ஜூம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் இதில் வந்து நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுறோம். ஆன்லைன் மூலமாகவும் பண்ணுவோம், ஆஃப்லைன் மூலமாக போவோம். ஆஃப்லைன் மூலமாக பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அதில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும் மேம். இது பயிற்சி வகுப்பு
1: வார வாரம் நடக்குங்களா இல்லை மந்த்லி டேட்ஸ் கொடுத்துருவோம்?
0: மந்த்லி டேட்ஸ் கொடுத்துருவோம். அடுத்த மாதம் பிளான் பண்ணுறோன்னா ஒரு 3 நாட்கள் இந்த நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து ஃபேஸ்புக் இதில் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம். அது மூலமாக வர பெண்கள் வந்து நிறைய பேர் வராங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபீல்டில் இருக்கவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வருவாங்க. சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம், ஏன்னா இந்த ரெசின் ஆர்ட்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது, ஒரு 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும். மினியேச்சர்னு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்சர்ன்ஸும் கிடையாது. சில ப்ரிசர்வேஷன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது வயது வரும்போது கரெக்டாக இருக்கணும், அதுக்குடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ரெசின் கலைகளில் கரெக்டாக பண்ண முடியும்.
1: இப்போ ரெசின் கலைகளில் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் சொன்னீங்களா, அதில் என்ன வந்து தீங்குகள் இருக்கும்?
0: தீங்குகள்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதோடைய சுவாசிக்கக்கூடாது, அதுக்கு ப்ராப்பராக மாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும். மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஆர்ட்டே தொடணும், ஏன்னா அதில் வந்து ஹார்மான விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆசிட்ஸ். அது வந்து கையில் படுறதோ டேரெக்டாக தொடறதோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கையிலேயே யூஸ் பண்ணுவாங்க, அதோடைய விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. அட்லாஸ்ட் மூமெண்ட்ல அது கெமிக்கல், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் எடுத்துனா சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இது பண்ணவே விட மாட்டோம், அவங்க கால் பண்ணும்போதே சொல்லிடுவோம் உங்களுக்கான இது கிடையாது, நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ரூம், க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் அது பண்ணக்கூடாது. அந்த ஆர்ட் பண்ணும்போது நல்லா டோஸ்லாம் ஓப்பனில் இருக்கணும், அதிகமாக ஏசிலாம் யூஸ் பண்ணாமல் ஃபேன் பொறுமையாக வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு இந்த ஆர்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பயனாக இருக்கும்.
1: இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலை நுணுக்கம்
0: கண்டிப்பாக இருக்கணும்,
1: அந்த கலை நுணுக்கம் இருந்தால் தான் இந்த இதில் வந்து சாதிக்க முடியும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த இதற்குரிய பயிற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கீங்களா?
0: பயிற்சி எடுத்திருக்காங்க.
1: எங்கே எடுத்திருக்கீங்க?
0: இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிட்டோம், வட இந்தியாவிலேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் இதுக்கான பயிற்சி வகுப்பு நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம், ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிட்டோம்.
1: 5 நாளில் உங்களுக்கு போதுமான பயிற்சி முடிஞ்சு?
0: போதுமான பயிற்சி இல்லை மேம், தவறுகள் பண்ணி பண்ணி தான் அதுலேருந்து கற்றுக்கிட்டோம்.
1: இப்போ 5 நாட்களில் பயிற்சி எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு துறைக்கு வந்து சாதனை பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதில் உங்களுடைய மனைவியின் துணையும் இருக்கு அப்படின்றப்ப பாராட்டக்கூடிய விஷயம்.
2: கற்பனைகளுக்கு வண்ணம் தீட்டி திறமைகளுக்கு சிறகுகள் கொடுத்து வண்ணமயமான பயணம் செய்து வரும் எஸ் அருண், சரண்யா இவங்களோட கற்பனையில் களைவடிக்கும் திறன் மென்மேலும் மெருகேற வாழ்த்துவோம். இவங்களோட கலை பயண அனுபவங்கள் அடுத்த வாரம் உழைப்பவர் அரங்கத்திலும் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:08 தொடங்கும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5:08. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வேளை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று திரண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
4: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பமுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா கஜகஸ்தானின்

0: ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின்போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவக்குமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 1373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக 9,01,25,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பாரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பணியின்போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க

0: ஒட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரியமோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 72,52,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரியமோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ரூபாய் 1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சித் திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள் முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
2: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
4: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 583,778 கொடுத்துருக்கு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டுமில்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பைவம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங்ஸ் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
அமெரிக்கா ஈரான் இடையே

சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: உலகம்
1: எல்லாம் பொன்மொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று உபரி வருமானம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
1: ஒளிபர

0: நிகழ்ச்சியின் முதலில் குறைஞ்ச முதலீட்டுல கூடுதல் வருமானம் பெற நாட்டுக்கோழி வளர்ப்பு சிறந்த வழி. வீட்டை சுத்தி சிறிய அளவுல இடம் இருந்தாலே போதும், நாட்டுக்கோழிய வளர்க்கலாம். இதன் மூலம் கிடைக்கும் முட்டை மற்றும் இறைச்சிக்கு அதிக விலை கிடைக்கிறதுனால கணிசமா லாபமும் கிடைக்குது. நாட்டுக்கோழி வளர்ப்புல எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சா அதிக லாபம் பெறலாம், தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம்மா கோகிலா.
2: வணக்கம் சார்.
1: ரொம்ப யங் ஏஜா இருக்கு உங்களுக்கு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க வயது என்னமா?
2: சார் என்னோட வயது 28. நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க சார்.
1: எப்போ முடிச்சீங்க
2: சார்? 2019 முடிச்சிருந்தேங்க.
1: நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்ததுங்க?
2: சார் எனக்கு இயற்கை சார்ந்த தொழில்ன்றது எப்போல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்று தான். நான் அது ஓரியன்டா படிக்கல, மேபி படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது நமக்கு பார்ட் டைம்ல இன்கம்மாவும் இருக்கணும், இயற்கை சார்ந்த தொழிலாகவும் இருக்கணும் அப்படிங்கும் போது நான் இந்த கோழி வளர்ப்பை சூஸ் பண்ணிங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஆட் பார்த்துருந்தேன், இந்த மாதிரி கோழி வளர்ப்புக்கான ட்ரைனிங் வியூடிஆர்சியில கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க சார்.
1: சேலத்துல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய வியூடிஆர்சி வெட்டினரி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் ரிசர்ச் சென்டர், அங்கதான் வந்து நீங்க பயிற்சிக்கு வரீங்க?
2: ஆமாங்க சார், 25 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 மந்த் ஃபுல்லாவே ஃபுட்டு எல்லாமே இங்க கொடுத்துருந்தாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கத்துக்கிட்டேங்க சார். எப்படி வளர்க்கணும், அதனோட வெயிட் கெயின் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்க கத்துக்கிட்டேன்.
1: எந்த ஆண்டு வந்தீங்கம்மா இந்த பயிற்சிக்கு?
2: 2025 டிசம்பர் மாதம் வந்திருந்தீங்க சார்.
1: ஒரு 25 நாள்.
2: ஆமாங்க சார்.
1: அதுக்கு ஏதாவது கட்டணம் எதுவும் உண்டாமா?
2: கட்டணம் எதுவும் இல்லைங்க சார், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஃபுட்டும் ஃப்ரீ தான்.
1: காலையில வருவீங்க, மாலை வரைக்கும் வேலை இருக்கும்?
2: ஆமாங்க சார், காலையில 10 மணிக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட 5 to 6 வரைக்கும் இருக்கும் ட்ரைனிங்.
1: அதாவது எப்படி கொட்டகை அமைப்பது, எந்த மாதிரியான குஞ்சுகள் வாங்குவது, அந்த குஞ்சை எப்படி வளர்க்கிறது,
2: பராமரிப்பு, தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள். மெயினா வந்து இங்க நிறைய கத்துக்கிட்டது நோய் தடுப்பு முறைகள், எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க சார். அது மட்டும் இல்லாம இங்க கோழி குஞ்சுகளும் இலவசமா கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு.
1: சூப்பர்மா. ஒரு 25 நாள் பயிற்சி டிசம்பர் மாதம் 2025 தான் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு 5 மாதங்கள் ஆயிருக்கு நீங்க பயிற்சி எடுத்துட்ட பிறகு. பயிற்சி எடுத்த உடனே நீங்களே கோழி குஞ்சு வாங்கி வந்து வளர்க்க ஆரம்பிச்சு

0: எப்படிங்க?
1: இந்த மாதிரி வளர்க்கணும்னு ஐடியா 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்திருந்தது. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த ட்ரைனிங் ஆட் மூலியமாக பார்த்து வந்து அட்டன் பண்ணேன். அந்த பீரியட்லேயே நான் ஒரு 20 கோழி வந்து சரௌண்டிங்கில் வாங்கி வளர்த்துட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண உடனே எனக்கு சில வழிமுறைகள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஒரு 80-100 கோழிகள் கிட்ட வளர்ந்துருக்குங்க சார்.
0: இப்போ நீங்கள் பயிற்சி முடித்த உடனே உங்களுக்கு ஏதாவது கோழி குஞ்சுகளை இலவசமாக கொடுத்தாங்களா, அது மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? ஏன்னா பயிற்சி முழுக்க இலவசமாக எடுத்துருக்கிறீங்க. சில பேர் பயிற்சி முடித்த உடனே சரி கொஞ்சம் நாள் கழித்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு போவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வேற ஏதாவது வேலை வரும், இதை மறந்துடுவாங்க. அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுத்தாங்களா
1: சார்? அடிக்கடிக்கு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சார். ஆஃபீஸில் நிறைய பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் முடிச்சு 1 மந்த்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு 12 கோழி குஞ்சுகள் இலவசமாக கொடுத்துருந்தாங்க.
0: என்ன கோழி குஞ்சு கொடுத்தாங்க?
1: அசில் தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் கொடுத்துருந்தாங்க.
0: அப்போ வந்து அது நாட்டுக்கோழி இல்லை, ஒரு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கோழி. எத்தனை நாள் குஞ்சா கொடுத்தாங்கம்மா?
1: 30-40 நாள் இருக்கும்.
0: அப்போ பரவாயில்ல, அது வந்து கொஞ்சம் ஓரளவு சேதாரம் குறைவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குஞ்சா வளர்த்த சேதாரம் இருக்கும்னு சொல்கிறாங்க, அப்படியா?
1: ஆமாங்க சார், உண்மைதான். ஏன்னா அது ஹீட்டு, அதுக்கான உணவெல்லாம் நம்ம கரெக்டாக பராமரித்தோம்னா சேதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பராமரிப்பு இல்லைனா சேதம் அதிகமாக இருக்குங்க சார்.
0: பயிற்சி முடித்த கையோடு நீங்கள் தொடர்ந்து இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையை வளர்ப்பதற்காக ஒரு 12 கோழி குஞ்சுகள், அதாவது நீங்கள் அழகாக சொன்னீங்க தரம் உயர்த்தப்பட்ட கோழி குஞ்சுகள் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 30 நாள் கோழி குஞ்சு உங்களுக்கு அசில் வகையில் கொடுத்துருக்குறாங்க. அது வளர்க்கும் போது எப்படி இருந்ததுங்க
1: சார்? அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகா இருக்குங்க சார். உயரமா கொண்டையும் அழகா இருக்கும். நம்ம கோழிகளை விட சீக்கிரமாக கெயின் ஆகும், பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குங்க சார்.
0: ஆனால் இந்த சண்டை கோழிலாம் கூட நிறைய அசில் இருக்கும்.
1: மெயினா சண்டை கோழினாவே அசில் தாங்க சார்.
0: அந்த அசில் கோழி 30-40 நாள் கோழி குஞ்சா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இதை வளர்க்கறதுக்கு ஏதாவது கொட்டகை எதுவும் அமைச்சிங்களா இல்லை எப்படிங்க?
1: நான் ட்ரைனிங் வரதுக்கு முன்னாடியே கூண்டு அடிச்சுட்டு ஃபுல்லா நான் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டேங்க சார்.
0: எவ்வளோ பெரிய கூண்டுங்க
1: சார்? ஒரு 50-60 கோழிகள் வளர்க்கலாம், அவ்வளோ பெரிய குண்டு அடிச்சிருக்கேன். தனித்தனி டோரா கிட்டத்தட்ட 12 ரூம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அடிச்சிருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு குண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
0: அது வளர்ச்சி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இல்லை ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கோம்ல?
1: ஆமாங்க சார், அது அப்பப்போ விற்பனைக்கு கொடுத்துரும். பெரிய கோழிகள்லாம் விற்பனைக்கு கொடுத்ததுக்கப்புறம் கீழே சின்னதாக தான் இருக்கும், அதை திரும்பி பிரித்து போட்டுக்கலாம். அதனால சண்டை அவ்வளோவோ இருக்காது, தடுத்துடலாம்.
0: தனித்தனி ரூம்ஸ்.
1: ஆமாங்க சார், தனித்தனி ரூம்ஸாக இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 12 ரூம்ஸ் கிட்ட இருக்கு சார். அதனால எது ரொம்ப சண்டை போடுறாங்களோ அவங்களை தனியாக பிரித்து போட்டு
0: 12 கோழி குஞ்சில் அவங்க பிரிச்சே கொடுத்துருந்தா இத்தனை சேவல் இருக்கட்டும், இத்தனை பெட்டை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்களா இல்ல எல்லாம் கலந்து கொடுத்தாங்களா எப்படிமா?
1: சார், கலந்து தான் கொடுத்திருந்தாங்க. அது பெருசானதுக்கு அப்புறம் தான் நல்லா தெரியும்.
0: இப்போ எத்தனை இருக்குங்க உங்ககிட்ட? பெட்டை எத்தனை இருக்கு, சேவல் எத்தனை இருக்கு அந்த 12ல?
1: சார், 3 சேவல் இருக்கு, 6 பெட்டைகள் இருக்குங்க சார். மத்தது கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு.
0: 12ல 9 தான் வந்திருக்கு, அதுல பரவாயில்ல. 6 பெட்டை 3 சேவல், எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா
0: போடுறாங்களா?
1: அந்த பருவம் இப்போதான் வந்திருக்கு, இன்னும் 1 or 2 weeks போட ஆரம்பிச்சிருவாங்க.
0: சரிங்க, இது தவிர வந்து இப்போ ஒரு 80-100 கோழி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த அசில் தவிர என்னென்ன கோழி ரகங்கள் நீங்க வச்சிருக்கீங்க
1: சார்? பெருவடை, தூய சிறுவடை, இது எல்லாமே இருக்கு.
0: நாட்டுக்கோழி வளர்ப்பதுல தான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் போட்டிருக்கு.
1: ஆமாங்க சார், அதனோட கறி ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கஸ்டமர் வந்து நம்ம கிட்டே கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கறி ரொம்ப சுவையா இருக்கனால நம்ம கிட்டே கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போறவங்க அடிக்கடிக்கு ரிட்டர்ன் கேட்கும் போது நிறைய வளர்த்து கொடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா வரும்.
0: இப்போ வந்து பெருவிடை எவ்வளவு வச்சிருக்கீங்க, தூய சிறுவிடை எவ்வளவு வச்சிருக்கீங்க
1: சார்? சிறுவிடை இனங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20-30 குள்ளதாங்க சார் இருக்கும். சிறுவிடை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பெருவிடை அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா டக்குன்னு கொஞ்சம் வெயிட் அதிகமா வரதுனால தூய சிறுவிடைங்கும் போது முட்டை அதிகமாயிடும். நம்ம முட்டைக்கு கொடுக்கும் போது சிறுவிடை நமக்கு பெட்டரா இருக்கும்.
0: பெருவிடை அப்படின்றது வந்து இறைச்சிக்கான?
1: ஆமாங்க சார்.
0: அப்போ ரெண்டும் கலந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்றது உங்க பயிற்சியில சொல்லி
1: எனக்கு
0: பெருவடைய
1: பெரிய பெரிய நிறுவனம் கிட்ட வாங்கணும். ஒரு கோழி விற்பனை
0: கோழி குஞ்சா வாங்கினீங்க?
1: ஒவ்வொரு கோழி வந்து ஒவ்வொரு பீரியட்ல, ஒரு சிலது 2 மாசத்து கிட்ட கோழி குஞ்சா வாங்கிட்டேன், இன்னொன்னு 1 மாசம் கோழி குஞ்சா வாங்கிட்டேன். அந்த மாதிரி
0: கலந்துதான்.
1: ஆமாங்க சார்.
0: 2 மாத கோழி குஞ்சுனா எவ்வளவு விலைங்க? 1 மாத கோழி குஞ்சுனா எவ்வளவு விலை?
1: 1 மாத கோழி குஞ்சு பார்த்தோம்னா ஒரு 200 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க சார். 180-200 ரூபாய் வரைக்கும் இருக்கும். பெருவடை இனங்கள்ன்ற போது ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்க 2 மாச கோழி குஞ்சுனா 350-400 வரைக்குமே இருக்குங்க சார். அதாவது கோழியோட தரத்தை பொறுத்து.
0: பெருவிடை சொல்றீங்க, தூய சிறுவிடை அப்படின்னு வேற சொல்றீங்க, அங்க வேற கொஞ்சம் அசில் வேற இருக்கு. இவங்க 3 பேர் எப்படி பிரிச்சு வளர்க்குறீங்களா? ஏன்னா இனக்கலப்பு எதுவும் நடக்காத இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் மேய்ச்சலுக்கு விடும்போது எல்லாம் ஒன்னா தானே போகுது. அப்போ அதுல ஏதாவது உங்க கவனத்தை செலுத்திருக்கீங்களா? எப்படி
1: இருக்குங்க சார்? இப்ப தரமுறுத்தப்பட்ட கோழிகள் வந்து பருவம் ஆகும் போது நம்ம வந்து அதை பிரிச்சு சேல் பண்ணிடுவோம். பெட்டைகள் மட்டும் முட்டைக்காக நம்ம சரௌண்டிங்ல கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ்க்காக வச்சுப்போங்க சார். மத்தபடி தூய சிறுவிடை பெருவிடை கலப்பினங்கள் வந்து நடக்கும் தான். அதனால

0: நமக்கு எப்படின்னா தூய சிறுவடை பெருவடை கலக்கும் பொழுது நமக்கு வெயிட் கெயின் ஆகும், முட்டையும் அதிகமாக இருக்கும், அந்த இடவெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரீட் உருவாகும் நமக்கு. முட்டை கிடைக்கும், கறியும் கொஞ்சம் வெயிட். தூய சிறுவடைங்கும் போது கிட்டத்தட்ட 8 மாதம் வரைக்கும் 1 kg தாங்க சார் இருக்கும். அது முட்டைக்காக நாங்கள் நல்லா பயன்படுத்துவோம். இப்போ பெருவடைன்னு வரும்போது 6 மாதத்துக்கு 2.5 to 3 kg வரைக்கும் வெயிட் கெயின் ஆகும்.
1: அதனால இனக்கலப்பு அங்கே நடக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நமக்கு லாபகரம் தான்.
0: ஆமாங்க சார். இப்போ சிறுவடைக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்துட்டு நோய் எதுவும் அஃபெக்ட் ஆகாதுங்க சார், அதனால கோழி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் பெருவடைங்கும் போது நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டானிக் அந்த மாதிரி. ஆனால் சிறுவடைன்னு வரும்போது அது எதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ ரெண்டும் இனக்கலப்பு பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரீட் அப்படிங்கிறது என்னோட தாட்டுங்க.
1: அதனால் இது இயற்கையாகவே நடக்குது, நமக்கு முட்டை கோழியும் வேணும், இறைச்சிக்கு கோழியும் வேணும், அது வந்து இயற்கையாக அமையிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க.
0: ஆங்க சார், கண்டிப்பாக எனக்கு நல்ல லாபகரமாக இருக்கிறனால
1: வெளியில போய் காலார நடந்து சாப்பிடறதுக்கு எல்லாம் இடம் இருக்கா? எப்படி பகுதியை வச்சிருக்கீங்களா?
0: நம்மளோட தோட்டம் கிட்டத்தட்ட 2 acres to 3 acres இருக்குங்க சார். நான் வந்து கீரை இதுக்காகவே பயிரிட்டு வச்சிருக்கேன், பாலா கீரை, சிறுகீரை, அதுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரை. இதெல்லாம்
1: விதையவே சீண்டி சீண்டி சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு அந்த கோழி அந்த பக்கம் விட மாட்டாங்களா? கீரை சாகுபடி பண்ற இடத்துல
0: இருக்கேன். கொஞ்சம் மேய்ச்சலுக்கு வந்த உடனே அதை நான் அந்த தடுப்பு எடுத்துட்டா கோழியை வந்து நம்ம அறுத்து போடணும்ல, அதுவே மேய்ச்சலுக்கு போய் மேய்ஞ்சிப்பாங்க. அந்த மாதிரி
1: இப்போ விதை போடுற நேரத்துல அவங்க அங்க போக முடியாதபடி ஒரு தடுப்பு
0: இருக்குங்க சார்.
1: கீரை கொஞ்சம் வளர்ந்த பிறகு இவங்க அதுக்குள்ள போவாங்க,
0: அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாது. அது இல்லாம தனித்தனியா போட்டிருப்பேங்க சார், அறுத்துட்டு வந்து போடுறதும் இருக்கு, அங்க வளர்ந்துட்டே இருக்கும் நான் அறுத்துட்டு வந்து போடுவேன், இந்த மாதிரியும் இருக்கும்.
1: இப்ப தீவன மேலாண்மை எப்படி செய்யறீங்க? ஏன்னா அவங்க உங்களுக்கு இடம் இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கூண்டு கூட வைக்காத அந்த சிறுவிடை பெருவிடையை வளர்க்கறத நம்ம பார்க்க முடியுது. அதுவே வந்து ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கும், அதுவே அங்கேயே உட்காந்துருக்கும். சில பேர் சொல்லுவாங்க அது கூண்டுக்கே வரமாட்டேங்க, அங்கதான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரத்து மேல நிமிந்து பாத்தீங்கன்னா காக்கா மாதிரி கோழி உட்காந்துருக்கு.
0: அப்படிதான் சார், நம்மளோட இருந்தது. நம்ம ஆரம்ப காலகட்டத்துல வளர்க்கணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது தானா போய் அடைஞ்சுக்கிற வழிமுறையில தான் இருந்தது. நாளடைவில் நான் பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறமா அதாவது ரூம் கரெக்டா அதுவே போய் அடைஞ்சிருங்க, அது ஆச்சரியமா இருக்கும்.
1: தீவன மேலாண்மை எப்படிங்க? அவங்க மேய்ச்சலுக்கு போறதுக்கான வசதிகள் இருக்கு, ஒரு 2.5 acres இருக்கு, அதுல போய் அவங்க மேய்ஞ்சிட்டு வருவாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அது போதுமா?
0: உலர் தீவனம் நிறைய கொடுப்பீங்க சார். இப்ப மக்காச்சோளம் நம்ம காட்டிலேயே பயிர் பண்ணிருக்கோம், கம்பு, ஆரியம், நாங்களே வந்துட்டு ஒரு ரேஷியோல கலந்து கோழிகளுக்கு கொடுப்போம் சார், அரிசி இது எல்லாமே.
1: கலப்பு தீவனத்தை நீங்களே தயாரிக்கிறீங்களா?
0: நாங்களே கலந்து கொடுத்துருவோம் சார். இப்ப கோதுமை, மக்காச்சோளம், கம்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான அளவுலங்க சார். அதுக்கப்புறம் வந்து கருவாட்டுத்தூள் கொஞ்சப்படியான அளவு, கால்சியம் கொஞ்சம், தாது உப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு, மற்றபடி கருவாட்டுத்தூள் அதெல்லாம் அதிகமாக போட்டு நாங்களே ஒரு ரேஷியோவில் கலந்து கொடுப்போங்க சார். இங்கே பயிற்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரேஷியோவில் எவ்வளோ எவ்வளோ கலக்கணும்னு சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க சார். காலையில் கொடுத்துருவேன், மதியம் வந்துட்டு அந்த வெயில் டைமில் வந்து நம்ம கீரைகள் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஜூசியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்குன்றாலும் மதிய டைமில் கீரைகள் கொடுப்பேங்க சார். ஈவினிங் டைமில் நம்ம எப்பவும் போல உள்ள தீவனம் கொடுக்கறது தான்.
1: தீவனம் போதுமான அளவு கிடைக்குது. இப்போ வந்து பருவநிலைக்கு ஏற்ற வகையில் இந்த கோழி வளர்ப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிச்சுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மழை பெய்யுது, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு பராமரிப்பு அந்த கோழி இனங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கம்மா?
0: சார், இப்போ வெயில் காலத்தில் பார்த்தோம்னா ஜூஸியாக மோர், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக நீர் குடிக்கிற மாதிரி நிறைய தொட்டிகள் செஞ்சு பக்கத்து பக்கத்தில் வைப்பேன்.
1: ஜூஸில் குளுக்கோஸ் வைக்கிறீங்களா?
0: வைக்கிறது உண்டு. இளங்கோழி குஞ்சுக்கு நம்ம குளுக்கோஸ் கலந்து கொடுப்போம். வெயில் காலத்தில் பிறந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் இருக்குங்களா, ஒரு 7 நாள் வரைக்குமே நம்ம ஒரு சில நாள் குளுக்கோஸும் கொடுக்கறது உண்டுங்க சார்.
1: அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வைக்கிறது இதில் எல்லாம் கொஞ்சம். சரி,
0: வெயில் இருந்து டக்குன்னு மழை வருது அப்படின்னா அந்த டைமில் கோழிக்கு சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமாக கொடுக்கலாம், டெட்ராசைக்ளின் பவுடர் அதெல்லாம் நமக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் மழை பெய்யற டைம் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதுக்கு அதிகமாகும் சார், அதனால நோய் தாக்கத்துல இருந்து குறைக்கலாம்.
1: இப்போ வந்து தடுப்பூசி கொடுப்பது அப்படின்றது வந்து கோழிகளுக்கு ரொம்ப முக்கியம்.
0: ஆமாங்க சார்.
1: ஆனால் சில பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க நான் எதுவும் கொடுக்கறது இல்லை, எல்லாம் அதுவே பார்த்துக்குது, அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா இருக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன். கோகிலாவோட தைரியம் எந்த அளவுக்குங்க? அவங்க தடுப்பூசி எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லை கொடுக்காத அமைதியா இருக்காங்களா எப்படி
0: சார்? கண்டிப்பா கொடுக்கணும்.
1: என்னென்ன தடுப்பூசி எந்த காலகட்டத்தில் கொடுக்குறேன் கொஞ்சம் நினைவுபடுத்துங்களா?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 அந்த மாதிரி கோழி வளர்க்கும் போது நமக்கு தடுப்பூசியோ எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம 80-100 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது நம்ம கண்டிப்பாக தடுப்பூசி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 நாளுக்குள்ள நம்ம F1 அப்படிங்கிற சொட்டு மருந்து கண்ணில் கொடுப்போங்க சார். 14 நாளில் வந்துட்டு அம்மை தடுப்பூசி மருந்து அது கொடுக்கலாங்க சார். 2 மாத காலத்தில் வந்துட்டு ராணிக்கட் தடுப்பூசி கொடுக்கலாம்.
1: தடுப்பூசிலாம் உங்களுக்கு எப்படிங்க இது மாதிரி VUTRஸ்லேருந்து சப்ளை பண்ணுறாங்களா இல்லை வெளியில் வாங்கிப்பீங்களா எப்படிங்க
0: சார்? நம்ம அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்குங்க சார்,
1: கால்நடை மருத்துவம்,
0: அங்கே நம்ம வாங்கிக்கலாங்க சார். முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாம், பத்தாத பட்சத்தில் நம்ம விலைக்கு வாங்கி தாங்க சார் பண்ணணும். லெசோட்டா இதெல்லாம் கொடுக்கணுங்க சார் 14 நாளில். அதுக்கப்புறமும் ஒரு

0: மந்த் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் ராணிக்கட் தடுப்பூசி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்குங்க சார். இது போதுமானது. இன்னும் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் எகெயின் ராணிக்கட் தடுப்பூசி கொடுக்கலாம்.
1: இப்போ 80 ஒரு 100 கோழி குஞ்சு இருக்குன்னு சொன்னீங்க, சிறுவிடை பெருவிடை. இது வந்து எத்தனை கோழி குஞ்சில் சேதாரம் போக இந்த 80-100 மிச்சமாச்சுங்க, அதை சொல்லுங்களேன்.
0: சார் என்னோடது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 மந்த் முன்னாடி அவையத்தில் கிட்டத்தட்ட 50-65 கோழி குஞ்சுகள் பறிச்சது. சேதாரம் மட்டுமே பார்த்தோம்னா எனக்கு பாதிக்கு மேலே ஆயிடுச்சு, 35 கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த அம்மை தாக்கத்தினால கோழி குஞ்சுகள் கொஞ்சம் இறந்துருச்சுங்க சார், வெயிலோட தாக்கம்.

0: மட்டுமே பார்த்தோம்னா எனக்கு பாதிக்கு மேலே ஆயிடுச்சு, 35 கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த அம்மை தாக்கத்தினால கோழி குஞ்சுகள் கொஞ்சம் இறந்துருச்சுங்க சார், வெயிலோட தாக்கம் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னே. அதுக்கப்புறம் சளினாலையும் நிறைய இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தடுப்பூசி அதெல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து பரவாயில்லையா இருக்குங்க சார். இந்த டைம் அவையும் பறிச்சதில் எனக்கு எதுவும் சேதாரம் ஆகலை.
1: அம்மை சளி இதனால தான் உங்களுக்கு வந்து சேதாரம், கோழி குஞ்சில் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னீங்க. அடுத்த முறை கோழி குஞ்சு வாங்கும்போது இந்த அம்மையிலேருந்தும் சளி பிரச்சனையிலேருந்தும் நம்ம கோழி குஞ்சை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்க போகிறீங்க?
0: நான் போன டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்டாக வந்து நான் தடுப்பூசியோ இதுவோ கொடுக்கல, சரி வளர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டது தான். அப்போ இப்போ வந்து நான் ப்ராப்பராக டெட்ராசைக்ளின் மருந்து வந்துட்டு வாரத்தில் 2 நாள் கொடுக்கறது, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி குடற்புழு நீக்கம் பண்ணுறது. நான் அது முன்னெல்லாம் அந்த மாதிரி பண்ணலைங்க சார். ஏன்னா நமக்கு கோழி அதிகமாக அதிகமாக தான் நமக்கு அதுலேருந்து அனுபவம் நிறைய கிடைக்கும். அதுலேருந்து தான் அதுக்கான மருந்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் மெர்க்குரின்ற மருந்து கொடுத்ததுக்கப்புறம் சளியோட தாக்கத்துலேருந்து நான் ரொம்ப குறைக்க முடிஞ்சது. அந்த மாதிரி தாங்க சார் கொடுத்துட்ருக்கேன்.
2: கோழி வளர்ப்பு சம்பந்தமா பயிற்சி எடுத்துக்கிட்டு எத்தனை நாள் கோழி குஞ்சுகளை வாங்கணும், தீவன மேலாண்மைக்கு கம்பு மக்காச்சோளம் அரிசி கோதுமை கருவாட்டுத்தூள் போன்றவைகளை எந்த விகிதத்துல கலந்து கொடுக்கணும், பருவகாலத்துக்கு ஏற்ற உணவுகள் தடுப்பூசிகள் பத்தியெல்லாம் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாட்டு கோழி வளர்ப்பு சம்பந்தமா இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையறாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள்.
1: இப்போ ஏதாவது ஒரு இத்தனை சேவல் இருக்கலாம், இத்தனை பெட்டை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்கு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? 90 கோழி இருக்குன்னு வச்சுக்குவோம், சராசரியா 90ல் எத்தனை பெட்டை இருக்கு, இத்தனை சேவல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கீங்களா? எப்படிங்க
0: 8 பெட்டை கோழிகளுக்கு வந்துட்டு ஒரு சேவல், இல்லாட்டி 10 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சேவல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. ஏன் அப்படின்னா சரௌண்டிங்கில் நமக்கு பண்டிகை திருவிழாக்கள்ல சேவல் அதிகமாக விருப்பப்பட்டு வாங்குறதுனால எங்கிட்ட சேவல் கொஞ்சம் எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க சார். நான் வளர்த்துட்டு தான் வருவேன், சேல் ஆகிட்டே
1: இருக்கும். சரிங்க, இந்த பெட்டை கோழியை பொறுத்த வரைக்கும் எப்போ அது முட்டையிட ஆரம்பிக்குதுங்க, எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் முட்டை கம்மியாக தான் இருக்கும்னுவாங்க, சில சமயத்தில் அது ஓடு ரொம்ப மெல்லிஸாக இருக்குது உடஞ்சி போகுதுன்னுவாங்க, இதெல்லாம் எப்படி இருக்குது உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்
0: சார். நம்ம கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் நம்ம
1: கடற்கரை ஓரமாக நான் கேட்டிருக்கேன், கிளிஞ்செல்லாம் கூட கொண்டு வந்து போடுவேன் சார், அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடற்கரை இல்லை, சேலத்தில் மோகனூரில் என்ன பண்ணுவீங்க
0: சார்? நான் வந்துட்டு அந்த சுண்ணாம்பு தூள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொடுப்போங்க சார். அப்புறம் மக்காச்சோளம் மீனாக கொடுப்போம். அது இல்லாமல் மாதுளம்பழ தோலில் வந்து செலினியம் சத்து இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் அரைச்சி கொடுப்பேங்க சார். அப்புறம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் நிறைய இருக்கும், வெயில் காலத்தில் அந்த முருங்கை விதையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சி அதனோட உணவு தீவனத்தில் கலக்கி கொடுப்பேன். இந்த மாதிரி இரும்பு சத்துள்ள பொருட்களும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க சார். அதே மாதிரி தினமும் முட்டையிடும், முட்டையும் அந்த மெல்லிஸாகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க சார், ஸ்ட்ராங்காக இருக்கும். முட்டையுமே நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து அதிகமாக முட்டையிடும்.
1: பழைய சோஃபாலாம் கூட வச்சிருப்பாங்க, அங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க, டயர் போட்டு வச்சு அது மேல வந்து கொஞ்சம் வைக்கோல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து உங்க முட்டையிடுற கோழிகளுக்கு என்ன மாதிரியான வசதி எல்லாம் செஞ்சு தரீங்க கோகிலா?
0: சார், நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல மணல் கொட்டி வச்சிருவேன், கரெக்டா அந்த கோழிகள் வந்து நம்ம ஒரு 2-3 நாள் பழக்கப்படுத்திட்டோம்னா அங்கே வந்து முட்டையிட்டோம், நம்ம அதை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க சார். அந்த மாதிரி தான் பண்ணி.
1: இப்போ இதுல அடுத்த கட்டம் வருதுங்க, இப்போ முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 6 மாதம் 7 மாதத்துல முட்டையிடுது அப்படின்னா ஒரு 18 முட்டை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஒரு சராசரியா ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அது சிறுவிடை கோழிகள் வந்து அந்த முட்டையை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப பெரிய ஆள் சொல்லுவாங்க.
0: ஆமா, உண்மையாலுமே அது ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னோட பெருவிடை கோழிகள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 குஞ்சுகள் வரைக்கும் ஒரு சில கோழிகள் பறித்தெடுக்கும். முட்டை அதுலயே தான் நம்ம வைக்கணும் இல்லைங்க சார். எது முதல் அவையும் படுக்கிறாங்களோ அதுல பிரிச்சு பிரிச்சு வச்சிருவாங்க சார். ஏன்னா அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ற முட்டை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் ஆயிரும், அது வேஸ்ட் ஆயிரும் இல்லைங்களா. அதனால எது படுத்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எடுத்து முட்டை வச்சிருவேன்.

0: ஒரு ஆறு வித்துருவீங்க, 12 குஞ்சா.
1: 15 20 வரைக்குமே நமக்கு கேட்குறாங்கங்க சார் முட்டை. நான் ஃபஸ்ட்டு 20 சொன்னேங்க சார், டிமாண்டை பொறுத்து. எங்கிட்ட கம்மியாக இருந்ததுன்னா விலை அதிகமாகவும், எங்கிட்ட முட்டை அதிகமாக இருந்ததுன்னா விலை கம்மியாகவும்.
0: உங்களுக்குன்னு அதுக்குன்னு வாடிக்கையாளர் இருக்காங்க?
1: இருக்காங்க சார், நிறைய டிமாண்ட் இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ முட்டையே தனியாக கலெக்ட் பண்ணி வைக்கணும், கோழிகள் நிறைய வளர்த்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குங்க சார்.
0: அப்போ நீங்கள் ஒரு திட்டமிடணும், நம்மகிட்ட ஒரு கூண்டு இவ்வளோதான் பத்தும், அதுக்கேற்ற மாதிரி குஞ்சை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் முட்டையை கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்.
1: ஷெட்டு முறை போடலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நான் நிறைய முட்டையை கலெக்ட் பண்ணி சேல் பண்ணலாம், அடுத்த லெவல் போகலாம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்.
0: ரொம்ப மகிழ்ச்சியமா. இப்போ வந்து முட்டையை வந்து தரம் பிரிக்கிறது, 18 முட்டையில 12 முட்டை மட்டும் குஞ்சாக்குவேன் அப்படின்னு சொல்றீங்க. இது நம்ம கையில மட்டும் இல்லை, ஏன்னா அந்த முட்டையில வந்து எடுத்து பார்க்கணும்.
1: ஆமாங்க சார், நம்ம ஒரு 7 நாளுக்கு அப்புறம் ஒரு முட்டையை அடையில வச்சுட்டு லைட் அடிச்சு செக் பண்ணோம்னா அதுல கருக்கூடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
0: உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு மாதிரி ஓடி.
1: ஆமாங்க சார், நரம்பு மாதிரி பின்னல் தெரியும். அந்த முட்டையை வந்துட்டு கருக்கூடல் அப்படிங்கும் போது அதை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
0: நம்ம குஞ்சா வச்சுக்கலாம். ஆனா இப்ப 18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து குஞ்சு பொறிக்கக்கூடிய முட்டைகள் அப்படின்றது சராசரியா எத்தனை இருக்குமா
1: சார்? மேக்ஸிமம் ஒரு 2-3 தான் நமக்கு சேதாரம் ஆகும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா 1-2 அந்த மாதிரிதான் இருக்கும்.
0: ரொம்ப அதிகமே குஞ்சு
1: பறிச்சிருங்க சார். இப்ப இந்த வெயில் காலம் அப்படிங்கறதுனால கோழி சரியா அடையில விழாது, அந்த டைம்ல மட்டும் நமக்கு சேதம் கொஞ்சம்.
0: அந்த மாதிரி சமயத்துல தீவனம் கொஞ்சம் ஏதாவது மாத்திப்பீங்களா?
1: கீரை வகைகள் சொல்றேன் இல்லைங்களா, நான் மெயினா அந்த வெயில் காலத்துல கீரைகள் அதிகமா கொடுப்பேன். இப்ப பச்சை காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா அதுவே போய் சாப்பிட்டுக்கோ, ஜூஸியா நிறைய கூலிங்கா வச்சுக்கோ. ஆனா வெயில் காலத்துலங்கும் போது அது பச்சையா எதுவுமே கிடைக்காதுன்றதுனால தான் நான் கீரைகள் பயிர் பண்ணி அதுக்கு
0: கொடுக்கறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம்
1: சார் அது கண்டிப்பா இருக்கும். நம்ம காட்டிலேயே பயிர் பண்றதுனால சின்ன வெங்காயம் எப்பவுமே கொடுக்கறது தினசரி உணவுல இருந்துகிட்டே இருக்கும்.
0: அப்புறம் மோர் எல்லாம் சொன்னீங்க
1: சார், மோர், லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம். அப்பப்போ இந்த சளி பிரச்சனைக்கு வந்து நான் இஞ்சி சாறு அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு, மிளகுத்தூள்ல தீவனத்தை கலத்தி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயமும் பண்றது உண்டு சார்.
0: அது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
1: ஆமாங்க சார், இயற்கை முறையில நம்ம கொடுக்கலாங்க சார். மஞ்சள் தூள் வாட்டர், மிளகுத்தூள் வாட்டர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டெட்ராசைக்ளின் பவுடர் அந்த மாதிரியும் கொடுக்கலாங்க சார்.
0: சின்ன ஒரு கிளினிக்கே நடத்திட்டு இருக்கீங்க
1: சார். அது அடிக்கடி கொடுத்துட்டே இருப்போம், வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்போம் சார்.
0: இப்போ வந்து ஒரு முட்டையை பத்தி சொல்லிட்டீங்க, அடுத்தது இறைச்சிக்கு போகும்போது ஒரு 7 கோழி விற்கிறீங்க. ஆனால் அது இறைச்சிக்குன்னு சொல்லாமா இல்லை வேற விஷயங்களுக்கும் அது போவோம். ஆனால் இறைச்சி கோழி அப்படின்றது வந்து எந்த நேரத்தில் சேவலாக பிரித்து கொடுப்பீங்களா, இல்லை கொஞ்சம் வயது முதிர்ந்த பெட்டை கோழிகளும் கொடுப்பீங்களா, எப்படி அதை பண்ணுறீங்க?
1: நம்ம கிட்ட வந்து ஒரு சிலது வந்துட்டு முட்டைகள் கம்மியாக வைக்கிறது, கோழி குஞ்சுகளை சரியாக பேணாமல் இருக்கிறது, என்னோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அதை பொறுத்துங்க சார். நமக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டு மற்ற பெட்டை கோழிகளும் கொடுத்துருவோம். சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேலே கூவ ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா மற்ற கோழிகள் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சேவல் இருந்தாலும் கோழிகளை வந்துட்டு மேய்ச்சலுக்கு விடாது. சோ அதனால நம்ம எப்பப்ப கவனிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் சார். சேவலை கொஞ்சம்
0: தொடர்ந்து கவனிக்கணும். காலையில எத்தனை மணிக்கு நீங்க இந்த கோழிகள் எல்லாம் வெளியில விடுவீங்க, திருப்பி மாலையில அது தானே வந்து அடைஞ்சு?
1: நான் காலையில 6-7 ஒரு செட் ஆஃப் தீவனம் கொடுத்துட்டு அதை நாங்க மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுருவோம். அகைன் வந்து 7 தாங்க சார் அது கூண்டுக்கே வரும். இடையில வந்துட்டு மதியம் நம்ம அப்பப்ப ஏதாவது ஒரு தீவனம் சத்து மாவு மாதிரி கலக்கி மக்காச்சோளத்தையும் கோதுமையும் அரைச்சி பவுடர் மாதிரி வச்சிருக்கீங்க சார், அதை மதியத்துல வந்துட்டு மாவு முறையில போடுவேன். அதுக்கப்புறம் கீரையை வகைகள்
0: நினைக்கிறேன்.
1: வருமானத்தை
0: வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு, ஏன்னா பராமரிப்புன்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு மாடு வளர்ப்புல அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது கோழி வளர்ப்புல அவ்வளவு பராமரிப்பு இல்லையா
1: அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார். பராமரிப்பு இருக்கணும், ஏன்னா நம்ம அப்பப்ப மருந்து முறைகள் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைங்களா.
0: கொஞ்ச நேரம் பார்த்தா போதும்,
1: காலையில ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம்.

0: நல்ல ஒரு உபரி வருமானமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
1: இதுவே மெயின் வருமானமா வரணும் அப்படின்னா, நம்ம ஒரு 400 to 500 கோழிகள் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மெயினா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம டைம் வந்து கூடுதலா செலவு பண்ற மாதிரி இருக்குங்க சார். இப்ப வந்து நம்ம மினிமம் வச்சிருக்கனால ஒரு 2 மணி நேரம் ஈவினிங் 2 மணி நேரம் செலவு பண்ணா
0: போதும். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த அம்மை போட்டது சளி பிடிச்சதுல கொஞ்சம் கோழி சேதாரம் ஆச்சுன்னு
1: சொன்னீங்க.
0: எதிர்காலத்துல இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது,
1: தடுப்பூசி மெயினா நம்ம போட்டிருக்கணும். தடுப்பூசி போட்டுட்டு அதை வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிளஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாவே அது ஆரோக்கியமா இருக்குங்க சார். நோய் எதிர்ப்புல இருந்து தற்காத்துக்கொள்ளும்.
0: பொதுவாக நான் பார்த்துருக்கேன், ஒரு விவசாயி நீங்க சொன்ன மாதிரி இப்போ 2 ஏக்கர் இடம் இருக்கு சார், அதை சுற்றி தான் நம்ம அந்த கோழியெல்லாம் போகுதுன்ட்டு. அப்போ போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவார், ஒரு பழைய கோணியோ இல்லை பழைய துணியோ துத்திக்கி போட்டு போவார். பார்த்தீங்கன்னா அது என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இது வந்து கரையான் வரும், கரையான வந்து சாப்பிட்றதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு கூட நான் ஒரு விவசாயி சொல்லி பார்த்துருக்கேன். அது மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா
1: சார்? நான் இயற்கை முறையில் கரையான் உற்பத்தி பண்ணி போடுவதும் உண்டுங்க சார். நம்ம மரக்கட்டை இந்த மாதிரி வேஸ்டேஜ் பொருள்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம்னா ஒரு 2 நாள் அது கரையான் வந்துடும். அது கோழிக்கு வந்துட்டு நல்ல ஒரு புரோட்டீன் கிடைக்கும்.
0: பரவாயில்ல, ஒரு MSc மேக்ஸ் டியூஷன் கூட எடுக்கலாம்.
1: எடுத்துட்டு இருந்தீங்க சார், இனி எடுக்கணும்.
0: எடுக்கணும்,
1: ஆமாங்க சார்.
0: அதெல்லாம் தாண்டி இந்த கோழி வளர்ப்புல ஒரு ஆர்வம், உங்க கண்கள்லயே அந்த ஒரு ஆர்வம் தெரியுது.
1: ஆமாங்க சார், இன்னும் நான் பெருசா பண்ணணும்,
0: பெருசா பண்ணணும் ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அந்த கோழிகளை வளர்க்கும் போது நமக்கும் வந்து ஒரு இப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்ற அழுத்தம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அழகா அது தண்ணி குடிக்கிறது.
1: அதே மாதிரி இப்ப வந்து நாட்டுக்கோழி இறைச்சி விரும்பி வாங்குறவங்க ரொம்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. முன்ன விட இப்போ அப்ப விட இப்ப கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா, இப்ப இந்த இயற்கை முறை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறதுலயும் நிறைய பேர் வந்துட்டு ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப சாதாரணமா ஒருத்தங்களுக்கு ஒரு முட்டையை சாப்பிட்டோம்னாவே நமக்கு வந்துட்டு 14 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்ப அது ஈஸியான ஒரு உணவு தானேங்க சார். எவ்வளவோ சாப்பிட்டு நம்ம எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு, ஒரு முட்டையை சாப்பிட்டா நமக்கு காலையில ஈவினிங் ஒரு முட்டையை சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான புரோட்டீனே கிடைச்சிடும் இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளை முட்டை இறைச்சி விரும்பி சாப்பிடுறவங்க இப்ப அதிகமாகறாங்க.
0: ஆகவே மக்களே, கோகிலா சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி இறைச்சி சாப்பிடுங்க.
1: 70 கலோரி கிடைக்குங்க சார் நமக்கு.
0: ஒரு முட்டை இல்லையா?
1: ஒரு முட்டை இல்ல, இறைச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100-200 சாப்பிடுறத பொறுத்து கிடைக்குங்க சார்.
0: அளவு பொறுத்து.
1: ஆமாங்க சார், ஒரு கோழில எடுத்துக்கிட்டோம்னா 1800 to 1600 கலோரி இருக்குங்க சார். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து 1 kg இல்ல சொல்றேன்னா.
0: ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அவங்க கோகிலாவை தொடர்பு கொண்டு பேசட்டும். கோகிலா அவர்களின் கைபேசி 78 24 91 73 48. மீண்டும் ஒரு முறை எம் கோகிலா அவங்களுடைய கைபேசி 78 24 91 73 48. நன்றிமா கோகிலா.
1: நன்றிங்க சார்.
2: நாட்டுக்கோழி வளர்ப்புல சிறப்பான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டு முறையான வழிகாட்டுதல் மூலம் தீவன மேலாண்மை நோய் தடுப்பு முறைகளை கையாண்டா அதிக லாபம் பெறலாம்னு இதுவரைக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமா பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து
3: திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை சனிக்கிழமை கால்நடை வளர்ப்பு பற்றிய நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் அதிக லாபம் ஈட்டும் துறையான கால்நடை வளர்ப்பில் கால்நடை இனங்களை தேர்வு செய்தல், கால்நடை பராமரிப்பு, கொட்டகை அமைத்தல், தீவன மேலாண்மை, தீவன பயிர்களின் வகைகள், நோய் பராமரிப்பு, செயற்கை கருவூட்டல், பால் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை வெளியீடு நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. பங்குபெற ஆர்வமுள்ள விவசாயிகள் 99 42 44 97 86. ஏன் மீண்டும் ஒருமுறை 99 42 44 97 86. மற்றொரு எண் 88 38 12 67 30. ஏன் மீண்டும் ஒருமுறை 88 38 12 67 30 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். தமிழ்நாடு ஒழுங்குமுறை பட்டுக்கூடு அங்காடிகளில் நேற்றைய நிலவரப்படி பட்டுக்கூடுகள் விற்பனையான விலை நிலவரங்கள், தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 790 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 509 ரூபாய்

0: ரூபாய்க்கும், ஒசூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 755 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 410 ரூபாய்க்கும், கோயம்புத்தூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 731 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 557 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதேபோல சேலம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 798 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 567 ரூபாய்க்கும், வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 700 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 481 ரூபாய்க்கும், தேனி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 640 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 390 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. உடுமலை பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 675 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 605 ரூபாய்க்கும், ராசிபுரம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 766 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 397 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. பட்டுக்கூடுகளை இருப்பு வைத்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெள்ளரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். வெள்ளரியானது பொதுவாக எல்லா வகை மண் வகைகளிலும் வளரும் தன்மையுடையது. ஆனால் அதிக மகசூல் சாகுபடிக்கு களிமண் பாங்கான மண் வகைகள் மிகவும் ஏற்றது. வெள்ளரி ஒரு வெப்பமண்டல பயிராகும். குறைந்த வெப்பநிலை கொண்ட பருவ சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ1 என்ற ரகம் வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஜப்பானீஸ் லாங்கிரீன், ஸ்ட்ரெயிட் 8, பாயிண்ட் செட்டி போன்ற ரகங்களும், பூசா சன்யோக் என்ற வீரிய ஒட்டு ரகமும் சாகுபடி செய்யப்படுகின்றன. வெள்ளரியை பொறுத்தமட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களிலும், டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களிலும் சாகுபடி செய்யலாம். நிலம் தயாரித்தலின் போது நிலத்தினை 3 முதல் 4 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். அதன் பின்பு 1.5 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் எடுக்க வேண்டும். பின்னர் 1 முதல் 1.5 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் ஆழமும் அகலமும் நீளமும் உள்ள குழிகள் எடுத்து 10 கிலோ நன்கு மக்கிய தொழுயரு, 100 கிராம் கலப்பு உரம் ஈட்டு மேல் மண் கலந்து நிரப்பி விதை ஊன்ற தயாராக வைக்க வேண்டும். வெள்ளரி சாகுபடி செய்ய 1 ஹெக்டேருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். விதை ஊன்றுவதற்கு முன்பு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் டீ விருடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னர் குழிக்கு 4 முதல் 5 விதைகள் ஊன்ற வேண்டும். விதையை ஊன்றியவுடன் குடம் வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்பு விதை முளைத்து கொடி வளர்ந்தவுடன் வாய்க்கால் மூலமாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கொடி நன்றாக வளர்ந்தவுடன் வாரம் 1 முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமாகும். விதை முளைத்தவுடன் குழிக்கு 3 செடி விட்டு மற்ற செடிகளை பிடுங்கிவிட வேண்டும். கொடி வளர்ந்தவுடன் குழியினை 30 நாட்கள் இடைவெளியில் களை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். ஏத்தரல் என்ற வளர்ச்சி ஊக்கியினை தெளிப்பதன் மூலம் பெண் பூக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். விதை ஊன்றி 30 நாட்கள் கழித்து 50 கிராம் யூரியாவினை மேலுரமாக இட வேண்டும். பயிர் பாதுகாப்பு உத்தியான பழஈயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும் பொழுது மாலத்தியான் மருந்தினை 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் கருவாட்டு பொறி 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 எண்கள் வைத்தும் பழஈயினை கட்டுப்படுத்தலாம். விதை ஊன்றிய 50 நாட்கள் கழித்து வெள்ளரிக்காய்கள் அறுவடைக்கு தயாராகும். அதன் பின்பு 1 வார இடைவெளியில் 8 முதல் 10 அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு மகசூலாக 8 முதல் 10 டன் வெள்ளரிக்காய்கள் கிடைக்கும். அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள்.
1: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
0: நாளை 7:25 உழவர் உலகத்தில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. கேட்க மறவாதீர்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். உலகளாவிய வளர்ச்சி, புதுமை, தொழில் திறன்களை முன்னெடுத்து செல்வதில் நாட்டின் இளைஞர்கள் முன்னோடி பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பயனாளிகளுக்கு இன்று விடுவித்து பேசிய பிரதமர், இந்த திட்டம் முதல்முறை வேலைவாய்ப்பை பெறும் இளைஞர்களை பெரிதும் ஊக்கப்படுத்துவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இளம் பயனாளிகளிடையே பிரதமர் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க இந்த ஊக்கத்தொகை திட்டம் வழிவகுத்துள்ளது. நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை எளிதாக கிடைப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இந்த மாற்றம் மின்னணு நிர்வாகத்தின் வெற்றியை உறுதிப்படுத்துவதாக கூறினார். சர்வதேச அளவில் இந்தியாவின் பாஸ்போர்ட் நம்பிக்கையுடன் கையாளப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கை எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக அரசின் மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்துவிட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்தவோ இயலாது என்றும் முதலமைச்சர் கூறினார். இந்திய குடிமைப்பணி மற்றும் வனப்பணி அதிகாரிகளுக்கான மாநாடு வரும் 29-30 தேதிகளில் சென்னையில் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திருச்சி, சென்னை, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு பசுமை ஆற்றல் வளர்ச்சி வலுப்படுத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பசுமை ஆற்றல் இலக்குகளை வலுப்படுத்தி காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க இது வழிகோலும் என்றார். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஎட் படிப்பில் மாணாக்கர் சேர்க்கைக்கு அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தரவரிசை பட்டியல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், மாணாக்கர் தங்களது விருப்ப கல்லூரிகளை ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வைகை அணை தூர்வாறுதல், நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், சாலை வசதிகள், மா விவசாயத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாட்கோ சார்பில் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கான உதவி உபகரணங்கள் மதிப்பீட்டு முகாம் குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம், செம்பனார்கோவில் பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள், பணியாளர்கள் மற்றும் உலமாக்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இலவச தொழிற்பயிற்சி பெற ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தை அணுகி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்ற வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் வேளாண், அனைவருக்கும் வீடு, தொடக்க கல்வி, குடிநீர் வடிகால், நெடுஞ்சாலை, நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல் உதவி ஆய்வாளர் பரிமளா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் போக்குவரத்து விதிகளை

முறையாக மதித்தல், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தவிர்த்தல் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் குருபூஜை விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா தென்கொரியாவின் பார்க்கா யூனை நாளை எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை நடைபெறுகிறது. மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போமா? நீங்க கடைசியா உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை செலவழிச்சது எப்போ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அலாரம் அடிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படின்னு அத்தனை பொறுப்புகள், இது எல்லாமே தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். அதுல நமக்கு நம்ம உடம்பு நம்ம மனசு அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டா அது பெரிய பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விடையாதான் இன்னைக்கு எபிசோடு அமையும்னு நான் நம்புறேன். நான் உங்க ஸ்ரீவித்யா மாரியப்பன். சோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம கூட ரெண்டு முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தாங்க, அதாவது ஒரு முக்கியமான ஒரு சைக்காட்ரி டாக்டர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்டோட ப்ரொஃபசர் அண்ட் ஹெட். அது மட்டும் இல்லங்க, அவர் ஒரு சர்டிஃபைட் 6-phase மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர், டாக்டர் அஜய் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம்.
1: சோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, மேனிபுலேட்டிவ் தெரப்பி மூலமா பலரோட லைஃப்ல உடம்பும் முக்கியம் மனசும் முக்கியம், இது ரெண்டுத்துக்குமான அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்களோட பயணத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிற டாக்டர். சென்னை அரும்பாக்கத்துல இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட மேனிபுலேட்டிவ் தெரப்பி டிபார்ட்மெண்டோட HOD அண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் தீபா அவர்கள். வெல்கம் டு தி ஷோ மேம். டாக்டர், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாருமே ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிட்டே போயிருக்கோம். சோ அது வந்து கேரியரா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம பர்சனல் குரோத், இல்ல பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு நாம அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்தே போயிடுறோம். சோ இப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றீங்க, உங்களோட ஹெல்த் கன்சர்ன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோம்னா 10 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு ஆன்சைட்டி இருக்கு, இல்ல ஒரு ஃபியர் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசோர்வு இருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு கவலையோட தான் இருக்காங்க. இது இல்லாம கிடையவே கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச் வந்து அதை விட முக்கியமான விஷயம் வந்து பிசிக்கல் ஹெல்த்தும் வந்து பெருசா இருக்கு. இப்போ 100ல 99 பேர் கேட்டானா, ஒண்ணு எனக்கு தலைவலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இல்ல முதுகு வலி இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் சோர்வு எஸ்பெஷலி வந்து இந்த பேக் பெயின், இந்த மசில் டென்ஷன், இது எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி பிசிக்கல் இஷ்யூஸ். சோ மன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ஆங்கிள் லைக் ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ வந்து தெரப்பி மூலமா எவ்வளவோ பேஷன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. மனசோட பிரச்சனைய சரி பண்ணும் போது உடலோட பிரச்சனையும், உடலோட பிரச்சனைய சரி பண்ணும் போது மனசோட பிரச்சனையும் சரியாகுதா? அது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது?
3: யோகத்தில் உடலும் மனதும் நேர்கோணலானால் வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளும் வசந்தமாகும். சோ யோகா அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்து டு யுனைட், அதாவது நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் யோகா. வெறும் ஒரு நோயாளிய பிசிக்கல் சிம்டமா பார்க்காம அவங்களை ஒரு ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்றதுதான் யோகா இயற்கை மருத்துவம். இப்ப இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்மள பல பேருக்கு சோர்வு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் தான், பிரெயின் ஃபாக் அதிகமா இருக்கு, எப்ப பார்த்தாலும்

ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு, ரொம்ப சீக்கிரத்துல டிப்ரெஷனுக்கு போறாங்க. நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகும் போது அது க்ரானிக் கண்டிஷன் டயபெட்டிஸ் ஆவோ, ஹைப்பர் டென்சிவ் ஆவோ, இல்ல ஹார்ட் டிசீஸ் ஆவோ, எந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இதுல இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட காலையில எழுந்த உடனே சும்மா ஒரு நிமிஷம் என்ன டைம் அப்படின்னு பாக்குறோம், என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம போன் எடுக்கும் போது வி ஸ்டார்டட் ஸ்க்ரோல். அது அப்படியே நம்ம பண்ணிட்டே இருக்கும் போது நம்மள மறந்து நம்ம ஒரு விஷயத்துல அப்படியே ஈடுபட்டுறோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பிசிக்கலா மென்டலா நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாமே டிசீஸ் அப்படின்றது கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ இது எப்படி நமக்கு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு சின்ன விஷயம், நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வி கோ இன் சன்லைட், சோ எந்த நேரமும் நம்ம வெயில் இருப்போம், வெயில விளையாடுவோம், ஒரு பிடி பீரியடா இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் டேஸ் என்ன இருந்தாலும் நம்ம வெயில் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்ல ஏசி இதுலதான் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம். ஈவன் கிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் விளையாடுறதே கிடையாது, அதிகமா அவங்க வந்து மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸோட தான் இருக்காங்க. ஒன்னு டிவி பாக்குறாங்க, இல்ல வெப் சீரீஸ் பாக்குறாங்க, இல்ல கேம்ஸ் இது பண்றாங்க. சோ நிறைய இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்றதும், ஆர்டிபிஷியல் ஃபுட், ஆர்டிபிஷியல் கலர்டு ஃபுட், கலப்படம் இருக்கக்கூடிய உணவுகள், துரித உணவுகள் எல்லாம் நிறைய எடுக்கிறது மூலயமா அவங்க ரொம்ப சீக்கிரத்துல இந்த மாதிரி மென்டல்லா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. சோ கமிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட். யாருமே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விரும்புறது இல்ல, அவாய்ட் பண்றோம். அதே மாதிரி எஃபர்ட்ஸ் யாருமே விரும்புறதே கிடையாது, எதுக்குமே எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் வரும். நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எவ்வளவு ஈஸியா நான் இங்க இருந்தே எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பக்கத்து தெருவில்தான் நமக்கு ஒரு கிராசரி ஷாப்ஸ் இருக்கும் நமக்கு, பட் அங்க போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆப் மூலமா நம்ம அதை வீட்டுக்கே வர வைக்கிற மாதிரி நமக்கு இப்ப ஃபெசிலிட்டி வரும். ஒரு சின்ன வாக் கூட இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா they used to walk lot, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 steps அவங்க வாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடா கைய நெஞ்சில வச்சு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நடந்திருப்போம், இல்ல குதிச்சிருப்போம், பிசிக்கலா நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து நம்ம எந்த வர்க் நம்ம பண்ணிருப்போம். சோ கம்ஃபர்ட் அதிகமாவே இருக்கு. சோ இந்த கம்ஃபர்டோட விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வி ஷுட் மூவ், வி ஷுட் ஸ்ட்ரெச், ஒரு மூமெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் குறையுது அப்படின்னா சோ அங்க நமக்கு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், அதனால கண்டிப்பா நம்மளுடைய அலைன்மெண்ட் மாறப்படும், அதனால நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு அதிகமாவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நிக்கிறது, ஒரு 1 hour நமக்காகவே நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் ஒரு சிம்பிள் வாக்கிங் போறது, சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாதான் நம்மளுடைய ஹெல்த் வந்து இது பண்ணி கொண்டு வர முடியும். சோ பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஆகும், நமக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 72-73% நம்மளுடைய தமிழ்நாடு பாப்புலேஷன் நம்ம வந்து அதிகமா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கிட்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா, அதாவது 5 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க 70% இந்த மாதிரி மொபைல் அண்ட் ஸ்கிரீன் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோடைய இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமாவே நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. சோ பிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணாம மென்டல் ஹெல்த்தாவும் போக்கஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதுல வந்து நிறைய தெரபிஸ், யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றது, மருந்து இல்லா மருத்துவம் இது. சோ இது நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வரும். சோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற லைஃப் ஸ்டைல சொல்லி கொடுக்கறோம். நேச்சுரல் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத சொல்றோம். நம்மளுடைய அரசி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியில 100 படுக்கை உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்க உணவே பாத்தீங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம், சமைச்ச உணவே தரமாட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரல்
சோர்சஸ் பேஸ் பண்ணி தான். தண்ணியை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், நீர் சிகிச்சை. மண்ணை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், மண் சிகிச்சை, காந்தக சிகிச்சை, நிற சிகிச்சை. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அக்குபங்கர், அக்குபிரஷர், ரேகி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். டயட் தெரப்பி, யோகா தெரப்பி அப்படின்னு வி ஹாவ் மோர் தேன் 40 தெரப்பீஸ். சோ இந்த தெரப்பீஸ் அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்டா கொடுக்கும் போது, சோ வி ஆர் ஏபிள் டு கெட் தெம் பேக்.

0: ஃப்ரம் த டிசீஸ்டு கண்டிஷன்.
1: ரொம்ப தெளிவான விளக்கம். உண்மையிலே நம்ம மனசுல இருக்கிற நிறைய விஷயம் உடம்புல பிரதிபலிக்கும். சரி, இப்ப இதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்க்கும் போது, WHO ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வந்து இந்த ஆன்சைட்டி டிசார்டர் இல்ல குரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும் போது, அது மனநல பிரச்சனையா வெளியில தெரியறதுக்கு முன்னாடி பிசிக்கலா கண்டினியூஸ் டயர்ட்னஸ் இல்ல பிசிக்கல் பெயினா இல்ல ஒரு பாடி பெயினா இல்ல கம்ப்ளீட்டா ஏதோ லைக் தே டோன்ட் ஹாவ் அ பிசிக்கல் ப்ராப்ளம் பட் தே வில் ஃபீல் இட் அப்படின்ற ஒரு விஷயம் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்துல எப்படி இதை நீங்க பாக்குறீங்க? அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலமா இந்த மாதிரி வர பேஷன்ஸ் இருக்காங்களா, அதாவது எனக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல ஆனா என்ன எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்றேன் இல்ல எனக்கு எப்பயுமே பாடி பெயின் இருக்கு அப்படின்ற பேஷன்ஸ் நீங்க எப்படி பாத்துருக்கீங்க? அப்ப இருந்த நீங்க ஆரம்பிச்சதுக்கும் இப்பக்கும் நிறைய பேஷன்ஸ் இருக்காங்களா, இது எப்படி மாறி இருக்கு?
2: கண்டிப்பா சொல்லணும், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் பத்தி ஆக்சுவலா தப்பா புரிஞ்சிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இது வந்து நம்ம பழங்காலத்துல இந்த கல்காலம் சொல்லுவோம்ல, அந்த டைம்ல இருந்தே இருக்கு நமக்கு. ஸ்ட்ரெஸ் இருந்தனாலதான் நம்ம இவ்வளவு வருஷம் வந்து உயிரோட இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு இடத்துல ஒரு புலி வருது அப்படின்னா, அந்த புலிட்டு வந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஓடணும் வேகமா, அந்த சத்தத்தெல்லாம் ரொம்ப கூர்மையா கவனிக்கணும், எங்க வருது என்ன வருதுன்ட்டு. அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் முக்கியமான இடத்துக்கு போகணும், மசில்ஸ்க்கு போகணும், மசில்ஸ் இறுக்கமாகணும், ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா பம்ப் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்புல வந்து ரியாக்ட் பண்றோம், ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸ் நம்மள பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த காலத்துல புலி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, பட் இந்த காலத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா EMI, எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்ல வர ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்க ஸ்கிரீன் டைம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸா நம்ம பாக்குறோம். அப்ப இந்த காலத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆக்சுவலா வந்து என்ன பண்ணதுன்னா, நம்ம பாடி ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா வந்து ஹார்மோன் சுரக்குது. ஹார்மோன் சுரந்தோடனே நம்ம பாடியில ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்க தசைகள்லாம் இறுக்கமாகுது. ஸோ இப்படிதான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மெக்கானிசம் தான் இது. பட் அதுவே கன்சிஸ்டன்டா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்குமே, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம உடம்புல இமீடியட்டா தேவைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தாண்டி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அது கன்சிஸ்டன்டா இருக்குமே, இது நம்ம பாடியில நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, நம்மளோட மூளையிலயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது நம்மளுடைய தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அக்யூட்டா நம்ம உடம்புல சில ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்னால குரோனிக்கா இருக்கும் போது, தொடர்ந்து இருக்கும் போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் தொடர்ந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும் போது உடல்லையும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சர்க்கரை அளவு அதிகமாகுது, நம்மளுடைய தூக்கம் கெடுதல், அப்புறம் முடி கொட்டுதல், ஸ்கின்னு ட்ரை ஆகிறது, கருத்து போறது, இந்த மாதிரியான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுது. அது கன்சிஸ்டண்டா இருக்கும் போது நம்மளுடைய மூளையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதனால நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஒர்க் பிளேஸ்ல மிஸ்டேக்ஸ் பண்றோம், தூக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாகுது, அதனால இன்னும் பதட்டம் அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு ஒரு பதட்டமா இருக்கிற ஒரு விஷயம், நார்மலான ஒரு எமோஷன், அது நோயா மாறுது. அப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம பதட்டம்னா மனசு மட்டும்தான் இல்லை, அது உடல்ல ஏற்படுற மாற்றங்களும் சேர்ந்து தான் ஒரு நோயா வெளிப்படுது.
1: ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுன்றது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கிறது தான், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட், அந்த மோட்ல இருக்கிற விஷயம் தான் நம்மளோட டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ன்னே நம்ம யாருமே இப்படியே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புதுசா இருக்கும்னு
0: நினைக்கிறேன். ரெண்டு விதம் இருக்கு, யூ ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஸ்ட்ரெஸ், பேட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்றது. குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மள அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மள ஒரு ப்ரோக்ரஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குட் ஸ்ட்ரெஸ். ஆனா இதே பேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நமக்கு லாங் ரன்ல அது இருந்துகிட்டே இருக்கும் போது, சார் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது அது அவங்களுக்கு டிசீஸா அது கன்வெர்ட் ஆகுது. சோ திஸ் இஸ் ஹவு மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்றது.
2: இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ் பாக்குற விதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான குரூப்பா பிரிச்சிடறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னா ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க அதே ஸ்ட்ரெஸ். இன்னொரு குரூப் கிட்ட ஸ்ட்ரெஸ் உங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி புரிய வச்சு அதையே ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அவுட்கம் பார்க்கும்போது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் கெடுதல் நினைச்சாங்களோ அவங்களுக்கு உடல் நலம் கேடு ஏற்படுது, கவனம் சிதறது ஏற்படுது, தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, ஈவன் இம்யூனிட்டி கூட குறையுதுன்னு சொல்றாங்க. பட்

0: ஸ்ட்ரெஸ் நல்லதுன்னு சொன்னவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய அவுட்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கு, இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம பாக்குற விதமும் அதோட அவுட்கம் வந்து மாத்தும்.
1: நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க, கார்டிசால் அந்த தூக்கமின்மை. இப்போ நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வரும் என்ன அப்படின்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். சோ அப்ப எல்லாரும் தூங்கின பிறகுதான் நமக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம் சொல்றோம். அந்த டைம் நம்மள மோஸ்ட்லி பல பேர் என்ன பண்றோம்னா போன்ல தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்னு ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்ல பேஸ்புக்லயோ ரீல்ஸ் பாக்குறோம். சோ அந்த போன்லயே தான் முன்னாடி டிவி பாத்துட்டு இப்ப கம்ப்ளீட்டா போனுக்கு வந்துடுச்சு. இப்போ போன் பாத்துட்டே இருந்து இதுதான் எனக்கான ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்மளே அதை நம்புறோம். பட் வேற இப்ப ரீசெண்டான ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த போன் ஸ்க்ரோலிங் எஸ்பெஷலி இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து அந்த 5 நிமிஷம் ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. சோ அப்படி போறதுனாலயும் அந்த ப்ளூ லைட்ஸ்னாலயும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாக்குது. அண்ட் அகெய்ன் இது வந்து நம்மளோட கார்டிசோல் லெவல இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகுறோம், நம்ம பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு செய்யற விஷயமே அப்பப்ப பிரச்சனைய உருவாக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. போன் இல்லாம எனக்கான டைம் நைட் அந்த தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டாக்டர்?
0: நம்ம எல்லாருமே வந்து போன் பாக்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம நைட்ல படுத்தவனே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்போது நமக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சிம்பிளா சொல்ல போனா, ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம மனசு பயம் வந்துடும், ஐயோ ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்குமே, ஏதோ டேஞ்சரோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம போன் எடுத்துக்கிறோம். நீங்க போன் எடுத்தவொடனே நீங்க சொன்னதுதான் இருக்கும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம், பட் அகைன் இட் இஸ் எண்ட் அப் இன் 3 ஹவர்ஸோ இல்ல 2 ஹவர்ஸ்லயோ முடிஞ்சிருது. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனை கட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் என்னோட கிளையன்ட்ஸ்க்குலாம் நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு போன் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தா லைட் போடுங்க, லைட் போட்டு உட்கார்ந்து பாருங்க. படுத்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க போன் பாக்குறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாயிடும். ரெண்டாவது, படுத்துக்கிட்டே போன் பாக்குறது இன்னும் ஒரு டேஞ்சரஸான விஷயம், ஏன்னா நம்ம படுக்க போறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் தூங்க போறோம், ஆனா தூங்க போற நேரத்தில் நம்ம லைட் போட்டு பார்க்கும்போது அது பிரெயினுக்கே ஒரு கன்ஃபிளிக்டிங்கா இருக்கும். இப்ப நம்ம தூங்க போல போன் பார்க்க போறோம் தான் அதுக்கு தோணும். இப்ப நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் அவசியமான ஒரு நேரத்தில் நீங்க படுத்துட்டு போன் எடுத்து பார்க்கணும்னு தான் தோணுமே தவிர உங்க பிரெயினுக்கு வந்து தூக்கம் உடனே வரவே வராது. ஸோ நம்மளே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிட்டு நம்மளே அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன் இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அதை குறையவும் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும்.
2: ஆக்சுவலா நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் இருக்கு. பகல்ல நமக்கு வந்து செரோட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். நைட்டு நமக்கு தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன். இது எப்போ வரும் அப்படின்னாக்கா, லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டார்க்னஸ்ல நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மொபைல நம்ம பார்க்கும் போது, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி லைட் போட்டுட்டு பாக்கிறதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ரேடியேஷன் நமக்கு மெலட்டோனின் செக்ரேஷன் ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் கார்டிசால் பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து நமக்கு டேல, ஏன்னா வி நீட் ஸ்ட்ரெஸ், காலையில இருந்து நான் ஆக்டிவா இருந்தாதான் நைட்டுக்கு தேவையான ரெஸ்ட் எனக்கு கரெக்டா இருக்கும். சோ அந்த ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட் ரெண்டும் இருந்தாதான் பாடி ஹெல்தியாவே இருக்கும். சோ இப்ப இந்த கார்டிசால் ஹார்மோன் காலையில இருந்து ஆக்டிவா இருக்கு, நைட்ல அதோடைய லெவல் கம்மி ஆகணும். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம மொபைல் பாக்குறது இல்ல கேம் விளையாடுறது இல்ல வெப் சீரிஸ் அந்த மாதிரி பாக்குறது இப்படி எல்லாம் பார்க்கும் போது அந்த ஹார்மோன் இன்னும் ஆக்டிவாவே இருக்கும், நமக்கு அப்போ மெலட்டோனின் செக்ரேஷன் இருக்காது. சோ அந்த ஹார்மோன் நைட் எல்லாம் நமக்கு ஆக்டிவா இருக்கும் போது அகெயின் டே டைம்ல இட் ட்ரெயின்ஸ் அவுட். சோ அப்போ மார்னிங் பாத்தீங்கன்னா அந்த ட்ரௌசினஸ், இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னீங்க காலையில எழுந்ததுல இருந்து டயர்டா இருக்கு, என்னோட ஒர்க் என்னால எஃபெக்டிவா பண்ண முடியல, ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட், என்னால முன்னாடி மாதிரி திங்க் பண்ண முடியல, என்னோட திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடுச்சு. சோ அந்த எஃபிஷியன்சி குறையுது, பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகுது, ஃபெட்டிக்னஸ் வருது, இது எல்லாமே வரதுக்கு காரணம் லேக் ஆஃப் கார்டிசால் லெவல். சோ நமக்கு ஆக்டிவ்னஸ்க்கு தேவையான கார்டிசால் எப்ப குறையுதோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸ் கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப இந்த ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரெடிட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு. நம்ம அந்த மாதிரி மொபைல் பார்க்கும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்ல ஒரு காமெடி பாக்குறோம், இல்ல சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை இன்னும் பாக்கணும் இன்னும் பாக்கணும் அப்படின்ற அந்த ட்ரிகர் வரதுக்கு காரணம் நம்ம பிரெயின்ல டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது என்னன்னா, இட்ஸ் அ கிரெடிட் ரிவார்டு ஹார்மோன் சொல்லலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கும் போது வி ஆர் ஃபீலிங்

0: ஹாப்பி, வி ஆர் எலைட்டட், ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்கிறது காரணம் பிகாஸ் ஆஃப் டோபமைன். சோ இது என்ன ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்த ஈஸியா நம்ம பிரெயினுக்கு அந்த வீடியோஸ் மூலயமா, இந்த மூவிஸ் மூலயமா, இல்ல கேம்ல கிடைக்கக்கூடிய விக்டரி மூலயமா நமக்கு அந்த டோபமைன் கிரெடிட் கிடைக்குது. சோ அதை நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா அதை திருப்பி திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி இட் எண்டப்ஸ் வித் டோபமைன் அடிக்ஷன். சோ இப்போ ரீசன்ட் டேஸ்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ் லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமா அந்த ஸ்கிரீன் டைம் குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, தே ஃபால் சிக், அவங்களுடைய நார்மல் மெமரி பவர் லாஸ் ஆகுது. போக்கஸ் இல்லாம, கான்சென்ட்ரேஷன் இல்லாம அவங்களுடைய மார்க்ஸ், அந்த ஸ்கோர்ஸ் கம்மி ஆகுது. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கான்வர்சேஷன் ரொம்ப கம்மியாயிடுது. தே ஃபீல் சோ ஐசோலேட்டட். சோ அதுலயும் இல்லாம தே ஃபால் சிக் ஆல்சோ, ப்ரோங்கே லாஸ்துமான்ற கண்டிஷன்ல வராங்க. எப்பவுமே ஒரு டிசீஸ நாங்க பிசிக்கலா மட்டும் பார்க்க மாட்டோம், மென்டலாவும் பார்ப்போம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா 100% அவங்க மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கும் போதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி விஷயங்களை ரூல் அவுட் பண்ணும் போதுதான் இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க ரூல் அவுட் பண்ணிருந்தோம். சோ இந்த அடிக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ரெடியூஸ் த ஸ்கிரீன் டைம். சோ அந்த அடிக்ஷன் அதோட நிக்கல, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் அதர் ஹார்மோன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்றது டெவலப் ஆகும். பிகாஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே அட்ரினல் கார்டெக்ஸ். சோ அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீலிங் த அதர் ஹார்மோன்ஸ், காம்பன்சேட்டிங் த ஸ்ட்ரெஸ். அப்ப என்ன பண்ணும், ரெகுலரா நமக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் ஸ்டீல் பண்ணும், இன்சுலினை ஸ்டீல் பண்ணும், தைராய்டை ஸ்டீல் பண்ணும். சோ ரொம்ப சீக்கிரத்துல ஹைப்போதைராய்டிசம் டெவலப் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்சஸ் டெவலப் ஆகுது, ஈவன் டயபெட்டிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுதான் காரணம் சொல்லல, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இப்ப காணப்படுது. அதுலயும் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமா வர்றது நம்ம இந்த மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம பாக்கலாம். சோ அப்ப அந்த ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி we should keep mobile out, எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் பார்க்க கூடாது, இந்த டைமுக்கு மேல போனை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தபாஸ். நம்ம யோகால வந்து ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் சொல்றதுதான் மெடிடேஷன். சோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் எங்கேஜ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும். அண்ட் வி ஹாவ் டு காம்பன்சேட். சி, கம்ஃபர்ட்டோ எஃபோர்ட்டோ நமக்கு வேணும் தான், அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லல, அதுக்கு பதிலா ஒரு காம்பன்சேஷன் எந்த புக் ரீடிங் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய வந்து மொபைல்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கே பண்றாங்க. அதை PDF-ஆ கொடுத்துருங்க மேம், நாங்க ரொம்ப ஈஸியா படிப்போம், லேப்டாப்ல படிப்போம். சோ அவங்களுடைய ஃபுல் ரீடிங் சிஸ்டமே வந்து லேப்ல தான் ஆரம்பிச்சிருச்சு. சோ போன்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் லேர்னிங் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா போன்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சோ இது வெறும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் த ஐஸ் ஆர் ஸ்ட்ரெயினிங் லாட். சோ மயோபியா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. சோ சைக்காலஜிக்கலா அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்ன்றாங்களோ அந்த கோலே அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோபமைன் அடிக்ஷன் தான். சோ அதுல இருந்து நம்ம கண்டிப்பா அவங்கள விட்ரா பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ டைவர்ஷன்,
1: இப்ப நீங்க ரெண்டு பேருமே சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா, அதாவது நைட்ல இந்த மொபைல் போன்ஸ் கன்ஃபார்மா இருக்க கூடாது. இப்போ ஸ்லீப் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பட் இது சொன்னா அடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி, அதெல்லாம் ஓகே எனக்கும் தூக்கம் முக்கியம், ஆனா எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க, பா அவன் வந்து புண்ணியம் பண்ணவன்டா, படுத்த 5 நிமிஷம் தூங்கிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு படுத்த 5 நிமிஷம் யாரடா தூங்குறான்னு பார்த்தா ஆட்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் இது பண்ணும். சோ இப்போ ஸ்கிரீன் வேண்டாம், ஏன்னா நம்ம நான் அதை பர்சனலா பாக்குறத ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா தான் நம்ம எல்லாமே வந்து அந்த மொபைல் போன்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு தூக்கம் வரல, அந்த டைம் நான் விட்டேனா நான் எதையாவது தேவையில்லாம திங்க் பண்ணிட்டு இருப்பேன். சோ அது வரைக்கும் நான் போனை பார்த்துட்டு இருந்தேன்னா தன்னால அது என்னோட டயர்டாயி நான் தூங்குற வரைக்கும் போனை பாக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த போன் நான் எடுக்கல, ஆனா எனக்கு தூக்கம் வரணும், ஏன் அப்படின்னா இப்போ ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கா. சோ இதெல்லாம் இல்லாம ஹெல்த்தியா நான் வந்து ப்ராப்பரா ஸ்லீப்பிங் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன இது, நீங்க உங்களோட சஜஷன்ஸ்?
2: நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் சொல்றோம், நம்ம

0: ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது. அதோட ஒரு பார்ட் தான் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி போனை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டான ரிலாக்ஸேஷனா ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் சொல்லணும், ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம், ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மைண்ட்ல அமைதியா உட்காந்து என்னென்னலாம் தோணுதுன்றதை எழுதலாம். ஏன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன தோணுதுன்றதை எழுதாம விடமே தான் நைட்டு நம்ம படுத்த உடனே உட்கார்ந்த உடனே நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலையில என்ன நடந்தது, நாளைக்கு என்ன பண்ண போறோம், எல்லா விஷயம் தான் நமக்கு ராத்திரி மேஜரா ஓடும். அது இல்லாம நம்ம லைஃப்ல போற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், பினான்சியல் பர்டனா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வீட்டுல சண்டையா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஓடும். இப்ப ப்ராப்பரா தூங்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி என்னென்னலாம் திங்கிங் வருதுன்றத இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்ச உடனே உட்காந்து ஜேர்னலிங் சொல்லுவாங்க, அதை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இதோட இன்னொரு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் இருக்கு, கிரேட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒர்க் பிளேஸ்ல நடந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள், நம்ம நமக்காக பண்ண விஷயங்கள் என்னென்ன, நல்ல விஷயங்கள் பண்ணிருக்குமோ, அதுல நமக்கோ இல்ல யாருக்கோ நல்லது நடந்திருக்குன்னா அதை யோசிச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணி அதுக்காக நம்மளே நம்மள அப்ரிஷியேட் பண்றது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சதான் குட் திங்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணமேதான் இட் வில் அப்ரிஷியேட், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணமேதே நம்ம பிரெயின் வந்து அழகா கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா காம் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் வி வில் கோ டு ஸ்லீப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபிக்ஸட் டைமா வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவா பில்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம ஒரு 4 நாள் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இட் வில் அகைன் கோ பேக் டு த சேம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் முன்னாடி. ஸோ எடுத்தவொடனே நான் நிறைய நேரம் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹேபிட்டா பில்ட் பண்றோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஸ்லீப் இன் அ பெட்டர் வே. அதையும் தாண்டி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, இதனால எனக்கு மார்னிங் டயர்டா இருக்கு, என்னால என்னுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால வந்து ப்ராப்பரா செயல்பட முடியல, இதனால என்னுடைய ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிட்டே வருதுன்னா கண்டிப்பா மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்னைக்குமே. ஒருத்தருக்கு கால் பிராக்சர் ஆயிருக்குன்னா நம்ம மாவுக்கட்டு போடுறோம், பட் மாவுக்கட்டு வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல். அது மூலமா உள்ளுக்குள்ள அந்த எலும்புகள் தானா கூடுறதுக்கான ஒரு டைமை தரும். அந்த மாதிரி மெடிசன்ஸ நம்ம ஒரு இமீடியட் மெஷரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாம விட்டுட்டோமோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு, அதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்சுவலா.
1: தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நமக்கு தூக்கம் வரணும், இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லெகுவா ஆகும், நம்மளால நல்லபடியா தூங்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி, இப்போ யோகால இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணா நம்ம ஈஸியா தூங்க முடியும் அப்படின்றத இப்ப டாக்டர் தீபா சொல்லுவாங்க. பட் அது நாளைக்கு இந்த நிகழ்ச்சியோட 2வது பகுதியில கேட்போம். நன்றி, வணக்கம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 8:32:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் ஒலிக்கிறது.

0: 8:37 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை நிகழ்ச்சியை கேட்டு நினைஞ்சிருக்கிறோம். இப்போ பாட்டு கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புல பேசுறேன்.
0: பேருங்க?
1: பேர் ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: கேட்டோம் ஆட்டோமேட்டிக் அந்த பாட்டு போட்டுருங்க சார்.
0: நன்றி, இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வரதை கேட்டலாம்.

0: நேரம் 8:42:25. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தேனி மாவட்டத்திலிருந்து கனி பேசுறேன் சார்.
0: தேனி மாவட்டத்து கனி?
1: ஆமா சார், தேனி பக்கத்தில் கணேஸ்வரனுடைய கிராமம் சார்.
0: அப்படிங்களா? அது எங்க தேனி மாவட்டத்தில்? உத்தம வளையம், சின்னமனூர், கம்பம், போடி,
1: அது கம்பல் லைன் சார். இது காணாவளுக்கு தெக்க சார்.
0: காணாவளுக்கு தெக்க?
1: ஆமா சார், ஆமா சார், கண்டமனூர் கிழக்க சார்.
0: எப்படி வானொலி கேக்குறீங்களா இல்ல?
1: வானொலி சார், நல்லா வருது சார், நல்லா வருது,
0: நல்லா அருமையா கிடைக்குது.
1: அருமையா கிடைக்குது சார்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரி சரி. கனி ஐயா, என்ன செய்றீங்க நீங்க?
1: ஒவ்வொரு
0: நாளும்
1: ஒரு வருஷம் இருந்துச்சு.
0: இல்ல இல்ல, தினந்தோறும் காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும்?
1: காலையில 5 மணி 6 மணிக்கெல்லாம் போட்டு சாயங்காலம் 9 மணி வரைக்கும் கேட்பு சார்.
0: திருச்சி மட்டும் தான் கேக்குறீங்களா? மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. என்ன பாடல் நீ கேக்கலாம்
1: சார்? தண்ணீர் தண்ணீர் இல்ல, மழை இல்ல, ஒண்ணுமில்ல சார். இந்த தண்ணி மேகம் கருக்கு அந்த பாட்டு போடுது சார்.
0: மழை அங்கிட்டு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறீங்க?
1: 6 மாசம் மழை இல்ல சார். 6 மாதம் வியாபாரம் ரொம்ப சுற்றுப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: வைகையுமே கொஞ்சம் வறண்டு போயிருக்கிறதான் செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமா சார், ஆமா. கொஞ்சம் வைகை வந்து அங்கிட்டு போயிரு சார். வைகை நமக்கு இல்ல சார்.
0: இல்ல அங்கிட்டு இல்ல. திருச்சி மக்கள் நம்ம எல்லாரும் நாங்கெல்லாம் மகிழ்ச்சியோட இருக்கோம். பாத்தீங்கன்னா அற்புதமான மழை இங்க
1: திருச்சி. நல்ல மழையா சார்?
0: ஆமா, அது வந்து நம்ம கனி ஐயாவுக்கும் பெய்யட்டும்னு வாழ்த்துக்களோட நீங்க கேட்ட பாட்டையும் தர்றோம். கேட்டலாமா?
1: நன்றி சார், நன்றி சார.

0: நேரம் 8:50 நேயர்கள் கேட்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யாருங்கம்மா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா சசிகலாமா, என்ன பாடல் வேணும்?
1: அதிசய பிறவி படத்திலிருந்து தானந்த கும்மி கொட்டி, அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வருது, கேட்டலாம்.
1: நன்றி சார் வாய்ப்புக்கு.

0: 8:55, இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. நிறைவான நேயரை சந்திக்கலாம் மகிழ்வுடன். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் பூவாதனூர். பி பாலகிருஷ்ணன்.
0: பாலகிருஷ்ணன், பி பாலகிருஷ்ணன்.
1: வாழ்வே மாயத்திலிருந்து ஒரு பாட்டு ஒன்று.
0: இல்ல, நீங்க பேச்சு கேட்கும் போதே பேச்சே வாழ்வே மாயன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் இப்படி, என்ன காரணம்? நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, சந்தோஷமா. நம்ம அந்த விஷயம் செய்தியை சொல்லணும். அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சரி, இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம்லாம் சொல்றாங்களே, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: என்ன சார் நினைக்கிறது, வாழ்வே மாயமா தான் இருக்கு.
0: வாழ்வே என்ன காரணம்?
1: போராடி
0: பாப்போம். அந்த மன வலிமை வேணும். சரி, என்ன பாடல் கேட்டீங்க அந்த வாழ்வே மாயத்துல இருந்து? பாடல்
1: நல்ல பாட்டா,
0: நல்ல பாட்டா கேட்டுலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சி நேரலையாக நேயர்களின் விருப்பத்தில் காலம் மறவா காவிய கானங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும்

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மய அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம்.
2: முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசுல நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆசனம் பண்றது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்றது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷ்ல வந்து யோக்னு ஒரு வார்த்தை இருக்கு, YOKE. சம்ஸ்கிருதத்துல வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ் நாட் டு ஜாயின். இப்போ நம்ம கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்கு, அங்கங்கள் இருக்கு. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீரா வேலை செய்யணும். 5 புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் 5 கரணங்கள், 5 சரீரத்தால வேலை செய்யும் கரணங்கள், கை கால் வாய் பெருவாய் சிறுவாய், இது 5. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் புத்தின்னு ஒண்ணு இருக்கு. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்றேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இங்க போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்கு. சித்தம்லாம் நம்ம நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் பாக்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்றோம் பாருங்க, நான் வரேன், நான் போறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். சோ த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்ம என்ஜின், உள்ள இருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. சோ இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு நிறைய, இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அது ஒருங்கிணைந்துதான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. அது சரியா பண்றதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாம, நம்ம வந்து எப்படி இயக்குறதுன்னு தெரியாம கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் வந்து முழுமையான வேலையை நம்மளுக்கு செய்யாது. அதே மாதிரிதான் இந்த சரீரத்தை வந்து முழுமையா அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் போன்ல எவ்வளவு ஃபீச்சர்ஸ், எவ்வளவு ஆப்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த ஃபீச்சர் எல்லாம் எதுவுமே தெரியாம நான் வந்து சில விஷயத்த மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் போனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஞானம். யோகானா அது பிலாசபியும் இருக்கு, ஒரு ஞானம் இருக்கு, அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு பயிற்சி முறையும் கூட, ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில இருக்கு. பேசிக்கா யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ், மீன்ஸ் டு ஜாயின். அண்ட் ஜாயின் நிறைய விஷயம் ஜாயின் பண்றதுக்கு இருக்கு. மெயினா மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்றோம், எக்ஸலேஷன் பண்றோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீரா இயங்கி செய்யக்கூடியது பேரு யோகம்னு சொல்லுவாங்க.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமா குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசைநார்களையும் எப்படி பிளெக்சிபிளா மாத்தலாம், இது அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
3: இது வந்து யோகா தினமா இருந்தும், பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமா இருந்தாலும், அந்த பெரியவர்கள் குழந்தைகள்ல தான் வராங்க. அப்போ அது மாதிரி இப்ப குழந்தைகள்லாம் ஃபியூச்சர்ல பெரியவங்களை ஆக போறாங்க. சோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்கற மாதிரி இந்த கேள்வி இருக்கு. யோகம் என்பது நம்ம ஆசனம் தான் புரிஞ்சுக்கிறோம். யோகா ஆசனம், இந்த சிரசாசனம் பண்றது, தனுராசனம் பண்றது, இதுதான் யோகம் சொல்றோம். ஆனா பதஞ்சலி மகரிஷி தான் இந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. 196 சூத்திரங்கள் யோகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அதுல வந்து ஆசனம் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடிய வந்து ஸ்டெடியா வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறது. ஸ்டெடியா இருக்கிறதுனால ஸ்டிஃபா இல்லாம ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை, பாடிய ஸ்டெடியா வச்சுக்கணும், சுகமா இருக்கணும். சோ இந்த கோல் ரீச் பண்றதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு யோகாசனத்துல. வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்கு. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பா ஆகும் உள்ள அந்த பிளட் ஃபுளோ. சூரிய நமஸ்காரம் சொல்ற, சூரியன்னா வெளியில இருக்காரு, நம்மளுக்கு உள்ள வந்து சோலார் பிளெக்சஸ் சொல்றாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்குதான் அந்த பேரே அப்படி இருக்கு. சோ அந்த சோலார் பிளெக்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 1, 2 நம்ம கைய நகத்தி மேலையும் கீழையும் குனியும் பொழுது, வேகமா பண்ணும் பொழுது சரீரத்துல வந்து ஒரு சீரா டைஜஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய நடை

0: நிறைந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனை எல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கும். அந்த யோகா பிராக்டிஸ் பண்றதுனாலயும் இந்த சூரிய நமஸ்கார், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்றோமோ இல்லையோ இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது 6 ஸ்டெப் ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப் ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளவுதான். ரைட் சைடு லெப்ட் சைடு. இந்த யோகா இன்டர்நேஷனல் யோகா டேக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்றோம் சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. சோ சூரிய நமஸ்காரம் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேற, கிரியா வேற. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்கு, நிக்கிற பொசிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ற பொசிஷன் இருக்கு. கிரியான்றது மூவ்மெண்ட், ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு கிரியால வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலரா பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்கிறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கறாருல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ், ஒரு கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில பார்த்தா அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளவு அழகா இருக்கோமான்னு தோணும். அதுதானே, அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தாலே உலகத்துல எவ்வளவு சாதிக்கலாம்ல. சோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்றதுனால ஜென்ரலாவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்புலா இருக்கும், அந்த போன்ஸ் உடைய வளர்ச்சி. மெயினா வந்து நம்மளுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேர்னா மேரு தண்டம் சொல்லுவாங்க. அந்த முதுகு தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் த்ரூ த ஸ்பைனல் கார்ட், இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்ல இருந்து அப்படிதான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியில இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டா பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்றதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளுடைய லிம்பாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போ இப்ப குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் போன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லனா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லனா ஏதாவது மூவி போகணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணாதான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். இந்த யோகா பண்றதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டா வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆபீஸ்ல தான் போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண. கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்துல நின்னேன், கால ஒரு காலம் அடிக்க ஒத்த மரம் மாதிரி நிக்கிறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனத்துல நின்ன அவ சொன்ன என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்றே அப்படின்னு. அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யோகா பத்தி பேசினாங்க, மரத்தை பத்தி பேசினாங்க, அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. யோகாக்கு வந்து அந்த சக்தி இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து மெயினா பிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டல் பிரீதிங் எக்ஸசைசஸ். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில யார் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அத மாதிரி ஒரு முறையா ஒரு ஆசிரியர் கிட்ட போய் தான் கத்துக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடணும். இதுல வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். எந்த விதத்துல போய் எப்படி எல்லாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியாம இருக்கு, நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு யோகத்துல. அதனால நல்லா பயிற்சி உடைய ஆசிரியர் கிட்ட இருந்து கத்துக்கணும்.
1: எந்த வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகா கலை கத்துக் கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது, ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையிலதான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கத்துக்கணும், அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து குழந்தை பண்றதுலாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை, ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தை, நீங்க கைய காலைய வீசி வீசி ஆட்டுறத பாத்திருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில அது இருக்கு, அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷன்ல அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலதான். அதுக்கு முன்னால பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களா இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்கன்னா அந்த கால கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்ப யோகாச்சாரியா படிக்கும்போது, அந்த கோர்ஸ் படிக்கும்போது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துருவாரு அந்த டீச்சர். ஒரு டீச்சர் இருக்க நிறைய பசங்களை ட்ரெயின் பண்றாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களெல்லாம் வந்து யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸ் பிறக்கும் பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட பிளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ்.

0: சோ அத நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலா ஒரு விதமான அனுபவமும் இல்ல என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுல இருந்து பண்ணலாம். ஆசனங்கள் சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து 12 வயசு மேலதான் பண்ணணும்னு ரூல் எல்லாம் இருக்கு. சிரசாசனமா தலைகீழா நிக்கிறது, அதுல மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிச்சாக்க பிளெக்சிபிலிட்டி பிரமாதமா இருக்கும், அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால ஜூன் மாசம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால யோகா பத்தி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்ல, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பாக்குறதுக்கே பெருமையா இருக்கு. இப்ப பாரத தேசத்திலிருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ் June 21st சம்மர் சால்ஸ்டிஸ் அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மத்த இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம் இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும். நம்ம பாரத தேசத்திலயுமே நம்மளுக்கு வந்து இவ்வளவு இருந்தா கூட இந்த கலை நமக்கிட்டே இருந்தா கூட அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாள்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் கூட போயிடும். இவ்வளவுதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அதோட மகிமை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, பிரபலமாயிருக்கு நல்லா, அதுல வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர் குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வயதான முதியோர்கள் வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் டெபினட்டா பெனிஃபிட் தரும், அதுல சந்தேகமே இல்ல. எப்படின்னா நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசுல பெனிஃபிட்டா, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுல இருந்து கடைசி சுவாசம் வெளியில போற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்கு. அந்த சுவாசத்தோட இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ள இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில விடுறோம் அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்ல சேர்ல உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கத்துக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போறோம், அந்த வாக்கிங்கே வந்து ரெகுலேட்டட் பிரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன் இது மூணு கொண்டு யோகம் நம்ம நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம் தொடைக்கிறோம் ஏதாவது ஒரு வேலை பண்றோம் எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோட கொண்டு வந்துட்டா ஒரு யோக பயிற்சியா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ள எப்படி போகுது எப்படி வெளியில வருது இதை கவனிச்சாலே இது ஒரு பெரிய யோக கலை. புத்திசம்ல சொல்லுவாங்க ஆனபான சத்தி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ள போகுது வெளியில வருது, இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியா ஒண்ணுமே பண்ணாம எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாம உள்ள போற பிராணனும் வெளியில வர எங்கேருந்து மூக்குல இருந்து எங்க உள்ள போகுது எங்கேருந்து திருப்பி வெளியில வருது இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயசின எந்த வயதினரான பண்ணா இதை பண்ணி முடிச்ச உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீரா இருக்கும், மனசுல லேசா இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படி எல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றத பத்தி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.
2: தேர் திருவிழா கொண்டாட்டத்தில்
3: ராம் நெய் இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.

0: ये सपना था, पर हमें सचमुच अपनी पृथ्वी को बचाना है।
1: तो श्रोता, अभी आप सुन रहे थे कार्यक्रम बिन्नी का सपना, और अब इसी कार्यक्रम के साथ आज का हमारा उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ?
5: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
4: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில். சரியான இண்டிகேட்டரை சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், ஸ்ரீரங்கம் எஸ் மதுசூதனன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக ஞானமூர்த்தே எனத் தொடங்கும் தியாகராஜர் கிருதி, கானமூர்த்தி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் தொடர்ந்து வருவார் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. பேக்கடா ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் அடுத்து கற்பக மனோகரா எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ராகம் மலைய மாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், ஸ்ரீரங்கம் எஸ் மதுசூதனன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் நிறைவாக வதரசனே எனத் தொடங்கும் வாலாஜ்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர் இயற்றியது. பூர்வி கல்யாணி ராகம்

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், ஸ்ரீரங்கம் எஸ் மதுசூதனன் அவர்கள் மிருதங்கம்.
1: முத்தண்ணே, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல.
2: தெரியுதுல்ல, தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
1: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
2: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
3: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
1: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
2: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாட்டை குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
1: நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
2: டேய், என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
1: சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
1: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
4: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடந்தனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேயர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.